நேரம் 5:41. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த குரல் பி.ஏ. பெரியநாயகி, படம் ஞான சௌந்தரி.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசி நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த பாடலின் படம் சிந்தாமணி, குரல் எம் கே தியாகராஜ பாகவதர்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை. 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரப்பிரத மாதம் 4ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நம்மிடம் இருக்கும் நிறைகுணம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் பொறுமை என்னும் நற்குணத்தை போற்றி கடைப்பிடிக்க வேண்டும். குறள் எண் 154 அதிகாரம் பொறையுடைமை.
1: நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்.
0: நம்மிடம் இருக்கும் நிறைகுணம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் பொறுமை என்ற நற்குணத்தை போற்றி கடைப்பிடிக்க வேண்டும். குறள் எண் 154

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா

அறிவிக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவிக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஓராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதிபா அவர்கள். நேர்களே, இன்று காலை 7:00 வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நேர்களை, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவரை உயர்த்துகிறதா தாழ்த்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் நந்தா தேவி தேசிய பூங்கா பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு உறவுகளை தமதாக்க நீங்கள் கடைபிடிக்கும் வழிகள் என்ன அப்படிங்கறத குறித்து சிநேகிதிகள் பேச இருக்கிறீங்க. பிற்பகல் 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தரமான சத்துக்கள் நிறைந்த தாமரை விதைகள் பற்றி கேட்கலாம்.

பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 துறை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். இன்று வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும், நேர்முகம். பங்கேற்பவர் உளவியலாளர் விஜயசங்கர் அவர்கள். மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று தமிழ் அறிஞர் திரு வி கல்யாண சுந்தரனார் பற்றி கேட்கலாம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க தொலைபேசி எண் 2561132 அல்லது 2561133 இணைப்பெண்ணாக 0462. குறுஞ்செய்தி மூலம் விருப்ப பாடல்களை கேட்க குக்கு நிகழ்ச்சிக்கு தொலைபேசி எண் 9443360794. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இணைத்தானும் நல்லவை கேட்க.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
2: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பெயரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படியிருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கவிடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொதுவிதியில் அறமற்ற செயல் புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகிலுள்ள அனைவருக்கும் பயன்தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச்சிறந்த முயற்சி

0: வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாம் நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரைக் கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞன், ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள். இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா? ஒரு 5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடை பெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்களே, உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும், இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் உருக்கிவிடும். அன்பை விதையுங்கள், அது 1000 மடங்கு உங்களையே தேடி வரும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:33 ஆயிற்றுக்கு. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்கிறார் தேவனாகிய கர்த்தர்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் இலகுவை உண்டாக்கி அருள்வான் என்கிறது அல்குரான்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:45. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மாமரங்கள்ல அறுவடை முடிந்த பிறகு தேவையற்ற உலர்ந்த நோயுற்ற ஒன்றோடு ஒன்று உரசும் மற்றும் மரத்தின் உட்பகுதிக்குள்ள வளர்ந்துள்ள கிளைகளை அகற்றுவது முக்கியமானது. இந்த பணியை ஆகஸ்ட் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உள்ள காலத்தில் மேற்கொள்ளலாம். குறிப்பாக அடர்த்தியாக வளர்ந்த கிளைகளை அகற்றுவதன் மூலம் மரத்தின் உட்பகுதிக்கு போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் கிடைக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பரிந்துரையின்படி அறுவடைக்கு பிந்தைய காலத்தில் கவாத்து மேற்கொள்வது மரத்தின் அளவை கட்டுப்படுத்தவும் பழங்களின் நிறம் மற்றும் தரத்தை மேம்படுத்தவும் உதவும். உலர்ந்த மற்றும் நோயுற்ற கிளைகள், ஒன்றோடு ஒன்று குறுக்காக வளரும் கிளைகள், மரத்தின் உட்பகுதியை நோக்கி வளரும் கிளைகள், ஒன்றுடன் ஒன்று உரசும் கிளைகள், அதிகமாக அடர்த்தியாக வளர்ந்து காற்றோட்டத்தை தடுக்கும் கிளைகள், தேவையற்ற நீண்ட செங்குத்து கிளைகள் போன்றவற்றை கவாத்து செய்ய வேண்டியது முக்கியமாகும். கவாத்து செய்யும் போது மரத்தின் இயற்கையான வடிவத்தை முழுமையாக மாற்றாமல்

0: சமச்சீரான குடை அமைப்பை பராமரிப்பது அவசியம். விவசாயிகள் கவாத்து செய்யும் கருவிகளை சுத்தமாகவும் கூர்மையாகவும் பயன்படுத்தி கிளைகளை சரியான முறையில் அகற்ற வேண்டும். பெரிய கிளைகளை வெட்டும்போது அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. மாமரத்தின் வயது, ரகம், நடவு இடைவெளி மற்றும் மரத்தின் தற்போதைய வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப கவாத்து முறையை தேர்வு செய்வது அவசியம். நோயுற்ற கிளைகளை கண்டறிந்து வெட்டும்போது பாதிக்கப்பட்ட பகுதியை கடந்து ஆரோக்கியமான மரப்பகுதியிலும் போதுமான இடைவெளியுடன் வெட்ட வேண்டும். வெட்டிய கிளைகளை தோட்டத்திலேயே குவித்து வைக்காமல் அவற்றை அகற்றி அழிக்க வேண்டும். கவாத்துக்கு பிறகு வெட்டு பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக 1 லிட்டர் தண்ணீரில் 3 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு எனும் பூஞ்சான கொல்லி கலந்து நன்கு பூச வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக மரத்தின் உயரத்தை கட்டுப்படுத்தி காய்கள் உருவாகும் பகுதிகளுக்கு சூரிய ஒளி சென்றடைவதை அதிகரிக்கலாம். இதனால் தெளிப்பு மருந்துகளை சீராக பயன்படுத்துதல், பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு, அறுவடை போன்ற பணிகளும் எளிதாகின்றன. இந்த அணுகுமுறையை விவசாயிகள் பின்பற்றினால் மா தோட்டத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியும். தற்போது சில இடங்களில் நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக மஞ்சள் பயிரில் வேர் அழுகல் மற்றும் இலை கருகல் நோய் தாக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவே மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் பேசில சப்டிலி சென்ற எதிர் உயிர் பூஞ்சான மற்றும் பாக்டீரிய கொல்லிகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து வேரில் ஊற்றவும். மேலும் இந்நோய் பாதித்த வயல்களில் புரோபிகோனசோல் என்ற ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி லிட்டர் வீதம் கலந்து நன்கு நனையும்படி வேரில் ஊற்றவும். தற்போது சாகுபடி செய்துள்ள ஆமணக்கு பயிரில் பூ பூக்க துவங்கியுள்ளது. எனவே ஆமணக்கு விவசாயிகள் பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி குலைகளில் காய்கள் அடர்த்தியாக பிடித்து மகசூல் அதிகரிக்கவும் ஆமணக்கு கோல்டு என்ற வளர்ச்சி ஊக்கியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 மில்லி லிட்டர் மற்றும் ஒட்டும் திரவம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து பூங்கொத்தின் மீது நன்கு படும்படி காலை அல்லது மாலை நேரங்களில் விதைத்த 25 மற்றும் 60 நாட்கள் என 2 முறை தெளிப்பு செய்ய வேண்டும். தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலை மற்றும் உயிரியல் காரணிகளால் கரும்பில் பொக்கா போயிங் என்ற நோயின் தாக்குதல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. இந்த நோயின் முக்கிய அறிகுறியானது இளம் இலைகள் திருகி வளர்ச்சி குன்றியும் கணுவிடை பகுதி குறுகியும் சிறுத்தும் குட்டையாக காணப்படும். 3 முதல் 7 மாத வயதுடைய பயிர்கள் அதிகம் பாதிக்கக்கூடியது. மேலும் இது காற்றின் மூலம் பரவும் நோயாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த நடவு செய்வதற்கு முன்பு 0.1% புரோபிகோனசோல் 25% ஈசி 1 மில்லி லிட்டர் அல்லது இமிட்டோக்ளோபிரிட் 70 WS 1 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 20 நிமிடங்கள் நனைத்து கரணை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது அறிகுறி தென்பட்டவுடன் புரோபிகோனசோல் 25% ஈசி 1 மில்லி லிட்டர் மற்றும் இமிட்டோக்ளோபிரிட் 17.8% SL 0.4 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒட்டும் திரவம் 1 மில்லி லிட்டர் கலந்து இலைவெளியாக தெளிக்கவும். பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மாடு மற்றும் ஆடுகளின் பால் உற்பத்தி மற்றும் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர்த்தீவனம் மற்றும் பசுந்தீவனங்களை விவசாயிகள் போதுமான அளவு அளிக்க வேண்டும். செரிமானத்தின் போது உருவாகும் வெப்பத்தை குறைக்க உயர்தர தீவனத்தையும் அளிக்க வேண்டும். அதாவது அதிக நார்ச்சத்து கொண்ட தீவனங்களை குறைத்து எளிதில் செரிக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த தீவனங்களை பயன்படுத்த வேண்டும். கலப்பு தீவனத்தை மலிவான தீவன மூலப்பொருட்களாக வாங்கி அதன் மூலம் எளிய முறையில் தயாரிக்கலாம். 10 கிலோ கலப்பு தீவனத்தில் சோளம், மக்காச்சோளம், கம்பு, ராகி போன்ற தானியங்கள் 4 கிலோ மற்றும் 3 கிலோ கடலை, சோயா போன்ற புண்ணாக்கு வகைகள், 2.5 கிலோ அரிசி தவிடு, 200 கிராம் தாது உப்பு கலவை, 50 கிராம் சமையல் சோடா சேர்த்து மாவு அரைக்கும் இயந்திரத்தில் அரைத்து 3 முதல் 4 வாரங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். பசுந்தீவனம் கிடைக்காத சமயங்களில் காய்ந்த அல்லது பச்சையாக உள்ள மர இலைகளை பயன்படுத்தலாம். தற்போதைய திடீர் வெப்பநிலை உயர்வு கால்நடைகளில் தண்ணீர் தாகத்தை ஏற்படுத்தும். எனவே கால்நடைகளுக்கு எப்போதும் தண்ணீர் தங்கு தடையின்றி கிடைக்குமாறு செய்ய வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போயி பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம்

0: 2 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 46% முதல் 63% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐ இசைக்கு முகிலா. நான் தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். மண்ணின் உயிர் நாடியாக கருதப்படும் மண் புழுக்களை வெறும் புழுக்களாக மட்டும் பார்க்காமல் அவை இயற்கையின் அமைதியான உழவர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஏக்கர் நிலத்தில் லட்சக்கணக்கான மண் புழுக்கள் இருந்தால் அங்கு மனிதர்கள் இயந்திரம் கொண்டு உழவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. மண் புழுக்கள் மண்ணிற்கு அடியில் மேலும் கீழுமாக செல்வதால் மண்ணில் சிறிய துளைகள் உருவாகின்றன. இது மண்ணுக்கு தேவையான காற்றோட்டத்தை அளிக்கிறது மற்றும் வேர்கள் எளிதாக ஊடுருவ உதவுகிறது. இவை மண்ணில் உள்ள இலை தலைகள் மற்றும் கழிவுகளை உண்டு அவற்றை செறித்து வெளியேற்றுகின்றன. இந்த வெளியேற்றப்படும் கழிவுதான் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் மண்புழு உரம். இதில் செடிகளுக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்கள் அபரிமிதமாக உள்ளன.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் ஐ இசைக்கு முகிலா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
3: வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுடன் பசுமையான உலகை உருவாக்குவோம். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆற்றல் இல்லாமல் ஒரு நாளை கூட கற்பனை செய்வது கடினம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஆற்றலை நாம் எங்கிருந்து பெறுகிறோம்? நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்கள் பல ஆண்டுகளாக நமது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றன. ஆனால் இவற்றை அதிகமாக பயன்படுத்தும் போது காற்று மாசுபாடு மற்றும் பசுமை குடில் வாயு வெளியேற்றம் போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. அதனால்தான் இன்று உலகம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நோக்கி நகர்கிறது. இயற்கையில் தொடர்ந்து கிடைக்கும் அல்லது இயற்கையாக மீண்டும் உருவாகக்கூடிய ஆற்றல் வளங்களிலிருந்து பெறப்படும் ஆற்றலையே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்று அழைக்கிறோம். அதில் முக்கியமானவை சூரிய ஆற்றல்,

0: காற்றாலை ஆற்றல், நீர்மின் ஆற்றல், உயிரி ஆற்றல், மேலும் சில பகுதிகளில் புவிவெப்ப ஆற்றல் போன்றவற்றை பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் சூரிய ஆற்றல் நமக்கு மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்களில் ஒன்றாகும். இன்று பல வீடுகள் மற்றும் நிறுவனங்களின் கூரைகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்தப்படுகின்றன. சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் பாரம்பரிய எரிபொருட்களை சார்ந்திருப்பதை ஒரு அளவுக்கு குறைக்க முடியும். சூரியன் இலவசமாக தரும் ஆற்றலை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம். நண்பர்களே, நாம் பார்க்கும் காற்று ஒரு பெரிய இயற்கை வளம். காற்று வீசட்டும், சுத்தமான ஆற்றல் உருவாகட்டும். நீரும் ஆற்றல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அணைகள் மற்றும் நீரின் ஓட்டத்தை பயன்படுத்தி நீர் மின் நிலையங்களில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால் நீர் வளத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். விவசாய கழிவுகள், தாவர பொருட்கள் மற்றும் சில வகையான உயிரியல் கழிவுகளை பயன்படுத்தியும் ஆற்றலை பெற முடியும். அன்பான நேயர்களே, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறுவதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பது. இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்தினால் சுத்தமான மற்றும் நிலையான ஆற்றல் அமைப்பை உருவாக்க உதவும். இதனால் இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம், எதிர்கால ஆற்றல் தேவைகளுக்கு தயாராகலாம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், இயற்கையை மதித்து அதன் வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவது. எனவே புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை தேர்ந்தெடுப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம், நமது பூமியின் எதிர்காலத்தை பாதுகாப்போம். கோ கிரீன் வித் ரெனியூவபிள் எனர்ஜி. நாம் இன்று எடுக்கும் ஒரு பசுமையான முடிவு நாளைய தலைமுறைக்கு ஒரு தூய்மையான எதிர்காலத்தை உருவாக்கட்டும். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7 மணி. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேர்கள் அனைவருக்கும் மிலாடி நபி மற்றும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்கள் இல்லத்திலையும் சரி உள்ளத்திலையும் சரி மகிழ்ச்சியும் அமைதியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள். இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில முதலாவதாக கேட்க இருக்கிறோம், தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்குவோம் பகுதியில் தினசரி வேலைவாய்ப்பு திட்டங்கள், கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்குறோம். இன்றும் நமக்காக தொழில் ஆலோசகர் ஞானசேகர் அவர்கள் வந்து தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன தகவல்கள் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம்.
2: வணக்கம். இன்று இந்திய அரசுக்கு முற்றிலும் சொந்தமான சிறு தொழில் துறையின் கயறு வாரியம், கயர் போர்டு என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் முனைவோருக்கு, பயிற்சியாளர்களுக்கு, வணிகம் தொடங்க விரும்புவோருக்கு, ஏற்றுமதி செய்வோர்களுக்கு என்னவெல்லாம் கடன் திட்டங்களை, மானியங்களை, உதவிகளை செய்கிறார்கள் என்பதை பற்றி இன்று நாம் அறிய இருக்கிறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமாக தென்னை மரங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து கிடைக்கும் கயறு, அந்த கயறினுடைய அந்த வேஸ்ட், இவையெல்லாம் விவசாயத்தில் இருந்து

பல விஷயங்களுக்கு பயன்படுகின்றன. எனவே இந்திய அரசு இந்த கயிறு உற்பத்தியாளர்கள், பொருட்கள் உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் ஏற்றுமதி செய்வோருக்காக இந்த கயிறு வாரியத்தை உருவாக்கினார்கள். அதனுடைய முதல் அருமையான திட்டம் தென்னைநார் விகாஸ் யோஜனா. இதிலே மூன்று திட்டங்கள் இருக்கின்றன. தென்னைநார் உத்தியபூமி யோஜனா, இதில் தொழில் தொடங்குவோருக்கு 55% கடனாகவும் 45% மானியமாகவும் கொடுக்கிறார்கள். தென்னைநார் கம்பெனிகள் தொடங்குவதற்கு 5% மார்ஜின், அதாவது 5% பணம் இருந்தால் போதும், மீதி 95% ரூபாய் 10 லட்சம் வரை இந்த திட்டத்திலே கடனுதவி வழங்கப்படுகிறது. மகளிருக்கான தென்னைநார் திட்டம், இதில் பெண் தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் கடன் பெறுவதற்கும் அந்த இலவசமாக அந்த அதற்குரிய நூற்கும் சக்கரம் வழங்கப்படுவதற்காகவும் இந்த

ரூபாய் 10 லட்சம் வரை இந்த திட்டத்திலே கடனுதவி வழங்கப்படுகிறது. மகளிருக்கான தென்னை நார் திட்டம், இதில் பெண் தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் கடன் பெறுவதற்கும் அந்த இலவசமாக அந்த அதற்குரிய நூற்கும் சக்கரம் வழங்கப்படுவதற்காகவும் இந்த மகளிருக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். 3, தென்னை நார் வீகாசி யோஜனா, அந்த தென்னை தொழிலை நார் தொழிலை ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு பயிற்சி, மார்க்கெட்டிங், ஏற்றுமதி, அதனுடைய வளர்ச்சி பணிகளுக்காக பல வகை திட்டங்களில் கடனுதவி பெற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் குறிப்பாக மத்திய அரசின் சிறுதொழில் துறையிலே பிஎம்இஜிபி பாரத பிரதமரின் சுயவேலைவாய்ப்பு திட்டம் நடந்து வருகிறது. 50 லட்சம் வரை கடனுதவி கொடுக்கப்படக்கூடிய திட்டம். அந்த திட்டத்திலும் கயர் வாரியம் மூலமாக இந்த தென்னை நார் விகாச யோஜனாவுக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. அதேபோன்று நம்முடைய இந்த வாரியம், அதாவது தென்னை வளர்ச்சி வாரியத்தை போன்று இருக்கின்ற இந்த கயிறு வாரியம் கேரளாவில் ஆலப்புழை என்ற இடத்தில் பயிற்சி மையத்தையும் ஆராய்ச்சி மையத்தையும் வைத்திருக்கிறார்கள். அங்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து வருகிற அனைவருக்கும் ஸ்டைபண்ட் கொடுத்து ஆலப்புழையிலே பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அவருடைய எண் 0777-22-58-0095. www.kayarboard.org என்று பார்த்தால் இந்த திட்டங்களை பற்றிய விவரங்கள், பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த ஆலப்புழை நிறுவனத்தின் முழு விவரமும் நான் தெரிந்து கொள்ளலாம். தகவல் மையம், அதாவது டெல்லியிலே அகில இந்திய அளவுக்கு இந்த கையெழு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஒரு தகவல் மையத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கன்னாட் பிளேஸ் புதுடில்லி 1 இருக்கிறது. 0711-24-33-77-66 0711-24-33-77-66 என்ற எண்ணிலும் நீங்கள் ஃபோன் செய்து விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். கயிறு போடு, இந்த மக்கள் தொழில் முனைவோர் வணிகர்கள் தயாரிக்கும் இந்த பொருட்களை விற்பனை செய்வதற்காகவே இந்தியா முழுவதும் முக்கிய நகரங்களில் கயிறு போடுனுடைய விற்பனை மையங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக ஏராளமான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மற்றும் அந்த பொருட்களை விற்பதால் அந்த லாபம் அந்த உற்பத்தியாளர்களுக்கு சென்றடைகிறது. இந்த கயிறு வாரியத்தினுடைய தலைமை அலுவலகம் கயிறு ஹவுஸ், எர்ணாகுளம், 68-20-16 கேரளம், அங்கு இயங்குகிறது. அவருடைய தொலைபேசி 0484-23-51-900 ஆகும். 0484-33-51-900 பொதுவான எண், இலவச எண் 18-425-90-95 ஆகும். தஞ்சாவூரிலே பிள்ளையார்பட்டி என்னும் இடத்திலே தஞ்சாவூர் 3 ஒரு கிளை அலுவலகம் இருக்கிறது. இங்கு பல்வேறு உதவிகளை கயிறு சார்ந்த தொழில் முனைவோருக்கு கயிறு போர்டு வழங்கி வருகிறது. அதனுடைய தொலைபேசி எண் 0436-43-62-264-635 ஆகும். இங்கு விற்பனைக்கு உதவி, விற்பனை செய்வதற்கு எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம், அதிலே கிடைக்கக்கூடிய வேஸ்ட், அந்த கயிறு பொருட்கள் தயாரித்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு இப்போது பயனுள்ளதாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கயிறு பித்து என்று அழைப்பார்கள். அந்த வேஸ்ட் கயிறை இயந்திரத்தின் மூலமாக சுருக்கி அதை சின்ன சைஸுக்கு மாற்றி அதை உலகம் முழுவதும் அனுப்புகிறார்கள். அதை கொண்டு பல நாடுகளில் விவசாயம் செய்கிறார்கள். அதேபோல் கயிறு வாரியமானது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தொழிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி புதிய நவீன இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்வதற்கான உதவிகளை செய்கிறார்கள். அந்த இயந்திரங்களில் பயிற்சி பெற பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். இந்த தயாரிக்கும் பொருட்கள் தரமானக இருப்பதற்காக தேவையான ஏற்பாடுகளை செய்து தரமான பொருட்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக உதவிகளை செய்கிறார்கள். குறிப்பாக ஏற்றுமதி, இன்று கயிறு பொருட்கள் மட்டுமல்ல, கயிறு வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கயிறு பிட்ச் மட்டுமல்ல, கயிறு மூலமாக கிடைக்கின்ற பல பொருட்கள் இருக்கின்றன. அது குறிப்பிட்ட காலத்தில் உரமாகி விடுகிறது. அந்த உரம் வரை விவசாயி

0: அதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே கயிறு வாயத்தின் பணிகள், பயிற்சிகள், சேவைகள், அவர்களுடைய ஆலோசனைகள், அவருடைய ஏற்றுமதிக்குரிய உதவி மானியம் அனைத்தையும் பெற்று தமிழ்நாட்டில் உள்ள கயிறு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் தங்களை ஒரு தொழில் முனைவோர்களாக, விற்பனையாளர்களாக, ஏற்றுமதியாளராக தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பொருளாதாரமும் பெருகும், நாடும் முன்னேறும். எனவே கயிறு வாரியம் ஒரு முக்கியமான வாரியம். அதை அனைவரும் பயன்படுத்தி முன்னேறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 7:08. நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்க போறோம். வேட்டையன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத், தீப்தி சுரேஷ் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. சூப்பர் சுப்பு, விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அனிருத் இசையில.

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடா.

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:13 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் இலக்கண பேர் அழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழ் அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இன்றும் திருவருள் லத்தீஃப் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: வணக்கம். திருக்குறளில் 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் என்பதை இன்று எடுத்துக்கொள்வோம். கோல் என்பது கொள் என்பதன் நீட்டல், அதனால் கோடல் என்பது கொள்ளுதல் என்பதே. அறிவிலும் அனுபவத்திலும் ஆற்றலிலும் பெரியவர்களாக இருப்பவர்களை நமக்கு துணைவர்களாக இருக்கச் செய்து கொள்வதுதான் பெரியாரை துணைக்கோடல். இதில் 444வது குறளை எடுத்துக்கொள்வோம். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் தம்மை விட பெரியார் பெரியவர்கள், தமரா தம் உறவினர்களாக, ஒழுகுதல் மதித்து நடத்தல், வன்மையுள் வல்லமை பொருந்திய, எல்லாம் தலை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். அறிவாற்றலில் நம்மை விட உயர்ந்தவர்களின் வழி நடந்து அவர்கள் நமது சுற்றமாக ஆகுமாறு செய்வது வல்லமை பலவற்றிலும் சிறந்தது என்பது இந்த குறள் மூலம் நமக்கு தெரிகிறது. இதில் 12வது நூற்றாண்டில் சோழ நாட்டை ஆண்டவர் அனபாய சோழ மன்னர். இவர் கல்வியிலே வல்லவர். ஒரு நாள் மன்னரின் மனத்தில் மலையினும் பெரியது எது, கடலினும் பெரியது எது, உலகினும் பெரியது எது என்னும் மூன்று கேள்விகள் எழுந்தன. மறுநாள் அவையில் புலவரிடம் தனது மூன்று கேள்விகளை முன்வைத்தார். யாராலும் விடை கூற முடியவில்லை. அதனால் தன் கேள்விகளுக்கு விடை கூறுபவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று முரசு அறிவித்தார். மன்னரின் அவையில் இருந்த புலவர் சரியான பதிலை சொல்ல முடியவில்லையே என்று வருத்தத்துடன் வீடு திரும்பினார். அவரது மகன் தனது தந்தையின் வருத்தத்துக்கான காரணத்தை கேட்டார். அவையில் நடந்ததை கூறினார். அதை கேட்ட அவரது மகன், தந்தையே, இந்த கேள்விக்கான விடைகள் நம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் உள்ளன என்றார். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மாண்பை மானப்பெரிது. நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது என்றும், மற்றொன்று பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது என்று பிரிதொன்றும், காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது என்று மூன்று குறட்பாக்களையும் அதன் விளக்கத்தையும் கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த அவரது தந்தை மறுநாள் அரச சபைக்கு சென்று மன்னருக்கு விளக்குமாறு தன் மகனை கூறினார். மறுநாள் மன்னர் முன்னிலையில் மேற்கண்ட மூன்று குறட்பாக்களை கூறி நல்வழியில் நின்று மனத்தை அடக்கி வாழ்வோரின் தோற்றம் மலையை விட பெரியது என்றும், பயனை எதிர்பார்க்காமல் ஒருவனுக்கு செய்யும் உதவி கடலை விட பெரியது என்றும், தகுந்த காலத்தில் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அஃது இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது என்றும் விளக்கமளித்தார். இதை கேட்ட மன்னர் மிகவும் சரியான பதில் என்று கூறி மகிழ்ந்தார். பின்னர் தான் அறிவித்தபடி அவரை தனது முதன்மை அமைச்சராக நியமித்தார். மேலும் அவருக்கு உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தையும் அளித்து பெருமைப்படுத்தினார். அவர்தாம் பின்னாளில் பெரிய புராணத்தை இயற்றிய புலவர் சேக்கிழார் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர். அறிவாற்றலால் தம்மை விட பெரியாரை தமக்கு உறவாக கொண்டிருப்பதுதான்

0: ஒரு மன்னருக்கு எல்லா வல்லமையிலும் சிறந்த வல்லமையாகும் என்பதை தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை என்பதை இந்த குறள் மூலம் இந்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் உள்ள தகவல் நமக்கு உணர்த்துகிறது. அறிவிலார் பெரியார் உறவு தாழ்வு, அறிவுடையோர் பெரியவர் உறவு உயர்வு. இந்த குறளின் சுருங்க கூறின் அறிவாற்றல் அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பதே மிக பெரும் வலிமையாக அமையும்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:18 ஆயிற்றுக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பாடல் வரிகளில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி பாடப்பட்ட ஒரு பாடல் தான் கேட்க இருக்கிறோம். அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க. ஏ அழகுமான் இசையில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களை நேரம் சரியாக 7:64 இருக்கு. நேர்கள் கேட்டுருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
5: வணக்கம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இட் ஷோஸ் அன் ஆக்ஷன் தட் வில் பி ஃபினிஷ்ட் பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம் ஆர் அனதர் ஆக்ஷன் இன் த ஃபியூச்சர். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னென்னா, எதிர்காலத்தில் இப்போ ரெண்டு செயல்கள் நடக்குனா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலேயே முதல் செயல் முடிஞ்சிடும். அப்போ அதுக்கு நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய ஃபார்மேட் என்னென்னா, வில் ஹாவ் போட்டுட்டு அந்த கொடுக்கப்பட்ட வெர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம எழுதணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இப்போ கிராமர் புக்லெலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஃபார்ம் இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒரு வெர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மூணு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த அளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் அதில் லேர்ன் பண்ண முடியுமோ, சும்மா இருக்க நேரத்துலலாம் நம்ம அதை படிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 வெர்புன்னு படித்தாலே போதும். அது திரும்ப திரும்ப படிக்கப்படுவது ரொம்ப ஈஸியாகிடும் நமக்கு. ரெகுலர் வெர்ப்ஸ்க்கு நம்ம என்ன எப்படி எழுதணும், இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு எப்படி எழுதணும், இதை நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கிட்டா தான் கிராமர் ஃபுல்லாமே நமக்கு உதவும். இல்லைன்னா ஒரே குழப்பமாக தான் இருக்கும். சரி, இப்போ ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் போகலாம். இதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் ஹவ் ஃபினிஷ்டு அப்படிங்கிறது இதனுடைய அஃபர்மேட்டிவ் டைப். இது நெகட்டிவாக எழுதுனா ஐ வில் நாட் ஹேவ் ஃபினிஷ்டு. இந்த வில்லுக்கு அப்புறம் நாட் போடுறோம் வழக்கம் போல். வில் ஹேவ் நாட்னு போடக்கூடாது, வில் நாட் ஹேவ் ஃபினிஷ்னு போடணும். இதே கொஸ்டின் டைப்பில் இது எப்படி எழுதணும்னா, வில்ல முதல்ல போட்டுட்டு நடுவில் சப்ஜெக்ட் போடணும், அதுக்கப்புறம் ஹேவ் போட்டு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை எழுதணும். உதாரணத்துக்கு வில் தே ஹேவ் அரைவ்டு. சரி, இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணணும், பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் டைம், அதாவது ஒரு டெட்லைன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு 9 வந்துடணும். அப்படின்னா நம்ம காலையில் 7 சொல்லுவோம், 9 நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த டைம் ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்து அந்த டெட்லைன், இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதை எழுதிடணும், இந்த டைமுக்குள்ளே டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கணும். அப்போ இந்த டெட்லைன் கொடுக்கும் பொழுது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த நிகழ்ச்சி எதிர்காலத்தில் நடக்க போகுது, இனிமேல் தான் நடக்க போகுது, ஆனால் அந்த குறிப்பிட்ட டைம் கொடுத்து அவங்க நம்ம அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். என்னென்னா, டு டாக் அபவுட் அன் ஆக்ஷன் டன் பை அ சர்டன் டெட்லைன். இதற்கு வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி என்னென்னா பை போட்டு எழுதும் பொழுது நம்ம வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்க, அது அந்த டென்ஸ் யூஸ் பண்ண சொன்னால் பை போட்டிருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணம் பார்க்கலாம். பை 8 PM ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் த எஸ்ஏ. நான் ஒரு எஸ்ஏ எழுதிட்டுருக்கேன். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், சாயந்தர நேரம். அப்போ 8 நான் முடிச்சிருவேன். அந்த டைம் ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லியாச்சு, 8 நான் முடிச்சு ஆகணும், முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்னு சொல்லலாம். நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது தான் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் அது முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி எழுதலாம், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பிஃபோர் அனதர்

0: ஃபியூச்சர் ஈவெண்ட் டு ஷோ விச் ஈவெண்ட் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டு ஈவெண்ட் நடந்துட்டுருக்குனா எது ஃபஸ்ட் முடியுதோ அதுக்கு நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். உதாரணம், ஷி வில் ஹாவ் லெஃப்ட் பிஃபோர் யூ அரைவ். நீ அங்கே போய் சேரங்காட்டியும் அவள் வந்து போயிடுவா, போயிருப்பா, இன்னும் தான் போவா. சரியா? உதாரணத்துக்கு நான் ஒரு நான் யாரையே பார்க்க போகிறேன்னா, நான் பார்க்க போகிறக்குனாலும் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிற நேரம் லேட் ஆயிரும், அதுக்கு முன்னாலே அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:28 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து பக்கீரி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். தனுஷ் அவர்களும் ஜெனிட்டா காந்தி அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க மதன் கார்கி வரிகளில், அம்மி திரிவடி அவங்களின் இசையில்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்க

பார்க்கலாமா. தக்காளி பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 36, வெண்டைக்காய் 26, புடலங்காய் 20, சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 10 ரூபாய், அவரைக்காய் 35 ரூபாய், கொத்தவரங்காய் 20 ரூபாய், பாகற்காய் 55, பச்சை மிளகாய் 38, முருங்கைக்காய் 25, பெரிய வெங்காயம் 56, சின்ன வெங்காயம் 72, காராமணி 20 ரூபாயில் இருக்குது, கோவைக்காய் 45, தேங்காய் 62, வாழைக்காய் 30, வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 30 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாயில் இருக்குது, வள்ளி இலை 40, புதினா 60, கருவேப்பிலை 30, வெள்ளரிக்காய் 10 ரூபாயில் இருக்குது, இஞ்சி 170 ரூபாயில் இருக்குது, மாங்காய் 65 ரூபாய், நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 76 ரூபாயில் இருக்குது, ரிங் பீன்ஸ் 86, சௌச்சோ 36, முட்டைகோஸ் 34, பீட்ரூட் 48, காலிஃப்ளவர் 58, குடமிளகாய் 65, பஜ்ஜி மிளகாய் 60, வெள்ளை பூண்டு 260 ரூபாயில் இருக்குது, பட்டர் பீன்ஸ் 140 ரூபாய், சோயாபீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 180, சேம்பு 60, சேனைக்கிழங்கு 45, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாயில் இருக்குது. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம்பழம் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 130 ரூபாய், ஆப்பிள் 240, அண்ணாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை பழம் 180 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50, பப்பாளி 40, நெல்லிக்காய் 45, திராட்சை 120, சாத்துக்குடி 80 ரூபாய், கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, கமலா ஆரஞ்சு 160, தர்பூசணி 30. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து கருப்பு திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய் அபயங்கர் அவர்களும் ஞானமுத்து அவர்களும் பாடியிருக்காங்க சாய் அபயங்கர் இசையில். நேரம் சரியாக காலை 7:34 ஆயிட்டிருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் வரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. நாளைக்கு வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி August 27, அதாவது நாளைக்கு எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற இருக்கு. இந்த திட்டத்தில் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறை தீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.1 நிகழ்ச்சி வந்து திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி 3 மாவட்டங்களிலும் நாளைக்கு காலையில 9 நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெரிட் தொழில்நுட்ப கல்லூரி, கடையம், முக்குடல் மெயின் ரோடு, இடைக்கால், அம்பாசமுத்திரத்தில் வச்சு நடைபெற இருக்கு. தென்காசி மாவட்டத்தில் ஸ்ரீ வையாபுரி வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் நடைபெற இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்டு அரங்கத்தில் வச்சு நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளை காலை 9 வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். நரேஷ் ஐயர், விஸ்வபிரசாத், ஜி வி பிரகாஷ், குமார், சரண்யா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில்.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம், பரணி நிகழ்ச்சி. கேட்டோ மெர்சல் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த தகவலை என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழா மானியம் வழங்கும் திட்டம் குறித்து தான் கேட்க இருக்கிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்ரா பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்ச 5,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழக அரசால் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருவிழாவுக்கு போயிட்டு திரும்பி வரவங்களுக்கு 5,000 மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதற்கான விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் கட்டணமின்றி நீங்கள் பெற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இணையதள முகவரியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த விண்ணப்பத்தை. இணையதள முகவரி என்ன அப்படின்னா www.bcmbcmw.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த மானியத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நீங்கள் 15/11/2026 சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க இருக்கிறோம். தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அனிருத் இசையில் தனுஷ் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:46 ஆயிட்டிருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இதாவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்குது, நடந்துட்டு இருக்குது, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காலையில் 10 மணி முதல் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸஸ். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, வந்து செப்டம்பர் 9 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதற்கான வெப்சைட் வந்து www.tnpsc.gov.in. இதில் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க உங்களுக்கு வந்து இலவச பயிற்சி வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்மார்ட் போர்ட்லாம் பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வினாத்தாள்கள் விடை, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான புக்கெல்லாம் லைப்ரரியில் இருக்கும்ல, நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், இது எல்லாமே ஒரு டீட்டெயில்ஸாக வந்து வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tamilnadu-carrier-service.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் இருக்கு. இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புல

இங்கே கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய கூகுள் படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். தொலைபேசி எண் என்னென்னா 2131179, இணைப்பெண்ணாக 0463 அப்படிங்கிற இணைப்பெண்ணும் சேர்த்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. திருநெல்வேலி நடக்குது, தூத்துக்குடி நடக்குது, தென்காசியும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு புத்தகமோ இல்லை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னாலும் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் அவர்கள் பாடியிருக்காங்க, அவங்களே இசையமைத்து விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:53 ஆயிற்றுக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். பேச்சுலர் திரைப்படத்திற்காக நவீன் அவர்களை பாடியிருக்காங்க. அவங்களை இந்த பாடலையும் எழுதியிருக்காங்க. ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில்.

0: நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளம் மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தாவிக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 8:03. கேட்கலாம் வழக்கென்று வந்தால். உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க போவது என்னவென்றால், இந்த வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதை பற்றி நம்ம அதில் பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள். ஏன்னா இந்த வருவாய்த்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது நாடு 3 விதமாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுகிறது என்றால் பார்த்துக்கிடுங்க. அதில் வந்து ஒன்று வந்து வருவாய்த்துறை, இன்னொன்று நீதித்துறை, இன்னொன்று சட்டமியற்றும் துறை. இப்படி 3

0: நாடுகளாக ஒரு நாடு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்பொழுது, அதனுடைய தலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வருவாய்த்துறையின் தலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு நாட்டின் உயர்ந்த பதவியான இந்திய ஜனாதிபதி, இவங்க வந்து வருவாய்த்துறையில் அவங்க தான் ஹெட்டு. அதற்கு பிறகு பார்க்க போகிறதா இருந்தால் ஒரு மாநிலத்தின் ஆளுநர், அந்த மாநிலத்தின் ஆளுநர் அந்த வருவாய்த்துறையின் முக்கியமான இடத்தில் இருக்கிறார். அதன் பிறகு மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் போது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இங்கே ஒரு முக்கியமான வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர். மாவட்டங்கள் வந்து பல கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டத்தின் தலைவர் வந்து கோட்டாட்சியர் என்று அழைக்கப்படுவார். அந்த கோட்டங்கள் பல வட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த வட்டங்களை ஆள்பவர் வட்டாட்சியர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த வட்டாட்சியருக்கு கீழே வட்டம் பழைய பல கிராமங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தை நிர்வகிக்கிறது கிராம நிர்வாக அலுவலர். இதுதான் அந்த வருவாய்த்துறையுடைய ஒரு விதிமுறைகள். இப்போ இதே தான் நீதித்துறை அப்படிங்கும் பொழுது, இந்திய உச்ச நீதிமன்றம், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அமைந்துள்ள உயர் நீதிமன்றங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள், இந்த படியிலே தான் நீதித்துறை. சட்டமியற்றும் துறை அப்படிங்கிறது பிரதமரை தலைமையாக கொண்டு அதன் கீழே வருவது. பிரதமர் ஒரு மாநிலத்தின், ஒரு நாட்டின் தலைவராக பிரதமர், ஒரு மாநிலத்தின் தலைவராக முதலமைச்சர், மற்றபடி எம்எல்ஏக்கள், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாதிரியான இது வந்து சட்டமியற்றும் துறை. இதுதான் நம்முடைய ஆட்சி அமைப்பு. அப்படி இருக்கும்பொழுது நாம் வருவாய்த்துறையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருவாய்த்துறை அப்படின்னு சொல்ல போகும்போது, முதல்ல எடுத்துக்கிட்டால் மாவட்ட ஆட்சியர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட வருவாய் அலுவலர், இவர் வந்து டிஆர்ஓன்னு சொல்லக்கூடியாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். அதுக்கு அடுத்து வருவாய் கோட்ட அலுவலர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், ஆர்டிஓ, சாராட்சியர், சப் கலெக்டர், வருவாய் வட்டாட்சியர், தாசில்தார், மண்டல துணை வட்டாட்சியர், சோனல் டெப்டி தாசில்தார், வருவாய் ஆய்வாளர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கிராம நிர்வாக அலுவலர், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த மாதிரி இயங்கும் வருவாய் நிர்வாகத்துறையில் எண்ணற்ற ஆவணங்கள் பேணப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறை என்பது குடிமக்களின் நலன் சார்ந்த ஒரு அமைப்பு ஆகும். ஒவ்வொரு நலனையும் நிர்வகிக்க பல்வேறு ஆவணம் மற்றும் கணக்கு புத்தகங்கள் வருவாய்த்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் காணப்படும் சொற்கள் மற்றும் கணக்குகள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வருவாய் வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் ரெவன்யூ என்ற அமைப்பு, தமிழ்நாடு சட்ட எண் 1996 மூலம் தற்போது நில நிர்வாக ஆணையர், அதாவது கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று மாற்றப்பட்டுள்ளது. வருவாய் நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரின் பங்கு மிகவும் முக்கியமானது. மாவட்ட ஆட்சியரே ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிறார். அவர் சமூக பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் முழு பொறுப்புடன் திகழ்கிறார். மாவட்ட வருவாய் அலுவலர் கூடுதல் மாவட்ட ஆட்சியராகவும் செயல்படுவார். மாவட்ட கூடுதல் நிர்வாக நடுவராகவும் செயல்படுகிறார், அது அடிஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். குடிமை பொருட்கள் வழங்குதல், கிராம நிர்வாகம், கனிம வளங்க நிர்வாகம், நில நிர்வாகம், வருவாய்த்துறையின் அனைத்து பிரிவுகளை நிர்வகிப்பது, வருவாய்த்துறையின் தினசரி நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்தல் போன்றவை மாவட்ட வருவாய் அலுவலரின் ஒரு முக்கியமான பணியாகும். இதே மாதிரி பார்த்தோம்னா நில அளவைத்துறை என்று ஒன்று உள்ளது. இந்த நில அளவைத்துறையும் வருவாய்த்துறையில் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்திய நில அளவைத்துறை, அதாவது சர்வே ஆஃப் இந்தியா, 1767 ஆண்டு ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் நில அளவை எல்லை சட்டம் 1923 என்ற சட்டம் இயற்றப்பட்டு நில அளவுத்துறை சீரமைக்கப்பட்டது. 1923 ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்த இந்த சட்டம் நிலையானதாக இருந்து நில அளவைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் பின்னிட்டு தமிழகத்தில் 1979 ஆண்டு யூடிஆர் அப்படிங்கக்கூடிய திட்ட சர்வே பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நில அளவைத்துறை மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டது. அந்த வரலாறு தற்போது நமக்கு தேவையில்லை என்பதால் சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு தேசத்திற்கும் அதற்கான வரைபடம் உண்டு. இந்திய தேசத்திற்கும் அதற்கான வரைபடம் உள்ளது. அதற்கு 4 இலகைகள் உண்டு. இந்திய தேசம் நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியான வரைபடங்கள் உண்டு. இது சம்பந்தமாக இதன் தொடர்
1: நேர்களை கேட்டீர்கள். வழக்கென்று வந்தால் உரை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: 15 நிமிடம். கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: நான்கு வகையான அபிநயங்களில் ஆகாரிய அபிநயத்தை பற்றி சிந்தனை செய்யும் போது அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகளில் காஞ்சிபுரம் பாடல் ஒன்று அபிநயிக்க தோன்றும். பஞ்சபூத ஸ்தலங்களில் முதல் ஸ்தலம் காஞ்சிபுரம், பஞ்சபூத தலங்களில் பிருத்திவித்தலம், முத்தித்தலங்கள் ஏழு நூல் ஒன்று, காமக்கோட்டம், குமரக்கோட்டம் மற்றும் பல சிவஸ்தலங்களும் திருமால் திருக்கோயில்களும் ஐயடிகள் கடவார்கோ நாயனார் பாடலும் பரணதேவர் பட்டினத்தார் முதலியவர்களின் பாடல்களும் பெற்ற அரிய திருத்தலம். பரிமேலழகர், சிவப்பிரகாசர், கச்சியப்ப சிவாச்சாரியார், கச்சியப்ப முனிவர், சோனாசல பாரதியார் முதலிய பல பல புலவர்கள் அவதரித்த திருத்தலம். முக்தி தரும் நகர் ஏழுநூல் முக்கியமாம் முதற் காஞ்சி என்றும், சொர்க்கத்திற்கு ஒப்பற்ற காஞ்சி என்றும் ஞானிகளால் நயந்தேர்த்தப்பட்ட தலம் காஞ்சிபுரம். வார்த்தை தவறியதால் பார்வை பறிக்கப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடக்கண் பார்வையை ஈந்தருளிய இனிய தலம். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், காமாட்சி அம்மன் திருக்கோயில், இடையில் குமரக்கோட்டம் அமைந்திருப்பது சோமாஸ் கந்தமூர்த்தி ரூபத்தை நினைவூட்டுகிறது. அருணகிரிநாதர் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை 44 பாடல்களில் பாடி பரவியுள்ளார். கற்றபர் சபையில் ஒவ்வொரு புலவனும் தன் கவிதா விலாசத்தை காட்டுவது இயல்பு. அதற்காக தானவோ என்னவோ கல்வியில் கரையிலா காஞ்சிப்பதியாகிய கச்சிப்பதியில் வல்லெழுத்துக்களை அமைந்த திருப்புகளை பாடியுள்ளார். அதிசயமும் அச்சமும் விளைக்கத்தக்க கடின சந்தங்களில் பாடல்களை அமைத்திருக்கிறார். பாடல் வருகின்ற வரிகளில் ஏழு வகையான தாளங்களை குறிப்பிடுகிறார். அதாவது துருவதாளம், மட்டையதாளம், திருபுடதாளம், அடதாளம், ஜம்பதாளம், ரூபகதாளம், ஏகதாளம் போன்றவைகளை விவரித்து கூறுகிறார். ஸ்வரங்களை பற்றி கூறும்பொழுது கை கிளை துத்தம் குரலாதி என்கிறார். அதாவது ஸ்வரங்களை தமிழில் குறிப்பிடுகிறார். குரல், துத்தம், கை கிளை, உளை, இளி, விளரி, தாரம் என்பன. குரல் சஜ்ஜமம், துத்தம் ரிஷபம், கை கிளை காந்தாரம், உளை மத்தியமம், இளி பஞ்சமம், விளரி தெய்வதம், தாரம் நிசாதம். அதனைத் தொடர்ந்து தசவித கமகங்களையும் விரிவாக குறிப்பிடுகிறார். அதாவது 10 விதமான கமகங்களையும் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
0: நேர்களே, கேட்டீர்கள் வேதமும் நாதமும். உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களை கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி:
6: நான் ஒரு சகலகலா வல்லவன். 64 கலைகளையும் நான் குருகுலத்தில் கரைத்து குடித்திருக்கிறேன். என்னை பார்த்தால் அவனுக்கு எப்படி தெரிகிறதாம் என்னை யார் என்று நினைத்தான். நான் ஒரே கல்லில் 10 மாங்காய்களை அடிப்பேன். அந்த மகேந்திர பாகுபலியால் ஒரு வில்லில் வெறும் 3 அம்புகளை தான் எய்ய முடியும். நான் ஒரு வில்லில் இருந்து ஒரே நேரத்தில் 12 அம்புகளை எய்தவன். என்னை மிஞ்ச இந்த உலகில் ஆளே இல்லை. அதுதான் இந்த 73 இளையேத்தி மன்னன்.
7: தற்புகிமாலயா, அதுதான் மன்னரின் சத்தம். சற்று ஓவராக இருக்கிறது, அதுவும் ஸ்பீடாக போகிறது. நான் போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு விட்டு வருவோம். காலை வணக்கம் அண்ணா.
6: மந்திரியாரே, நீரா? நீரப்போது வந்தீர்.
7: தாங்கள் குருகுலத்தில் ஏதோ கரைத்து குடித்ததாக கூறினீர்களே, அப்போதே வந்து விட்டேன் அண்ணா.
6: கேட்டு விட்டீரா? எல்லாவற்றையும் கேட்டு விட்டீரா? நான் ஒரு வல்லவனுக்கு வல்லவன் என்பதை இந்த உலகம் நான் சொல்லாமல் எப்படி தெரிந்து கொள்ளும்? அதுதான் என்னை பற்றி நானே புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தேன்.
7: மன்னா, இந்த உலகில் யாருமே வல்லவன் கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூ உலகில் உண்டு.
6: இல்லை இல்லை இல்லை இல்லை, நான் இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இந்த 7 உலகிலும் இந்த மனித குலத்தில் நான் மிக சிறந்தவன்.
7: இந்த மனித குலத்திற்கே சவால் விட ஆள் இருக்கிறது. அப்படி என்றால் தாங்கள் எல்லாம் வெறும் ஜூஜுபி மன்னா?
6: ஓஹோ, அந்த AI தொழில்நுட்பத்தில் வரவிருக்கும் ரோபோக்கள் இந்த உலகை ஆட்டி படைக்க போகின்றது என்று கூறுகிறார்களே, அதைத்தான் நீரும் கூறுகிறீரா?
7: அவையெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டவை மன்னா. அவற்றை எல்லாம் மனிதன் கட்டுப்படுத்தி விடுவான்.
6: வேறு யார் இந்த மனித குலத்திற்கு சவால் விட போகிறார்கள்?
7: ஒரு கடல் வாழ் உயிரினம், அதுதான் ஆக்டோபஸ்.
6: என்ன உளறுகிறீர் மந்திரியாரே? 6 படைத்த மனிதனால் படைக்கப்பட்ட AI ரோபோக்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் இந்த 5 ஜீவன்களை கட்டுப்படுத்த முடியாதா?
7: மன்னா, நான் கட்டுப்படுத்துவதை பற்றி கூறவில்லை. அவை நமது அறிவுக்கு சவால் விடுகின்றன என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
6: என்ன கூறுகிறீர்? மனிதர்களின் அறிவுக்கு இந்த 5 ஜீவி எப்படி சவால் விட முடியும்?
7: மன்னா, ரோபோக்கள்

0: உலகை ஆக்கிரமிக்கும் என்று நீண்ட காலமாக நம்பப்பட்டு வந்த நிலையில் மனிதர்களுக்கு பின் உலகை விலங்கு ஆட்சி செய்யும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: என்ன மந்திரியாரே அதிர்ச்சி அளிக்கும் செய்தியை கூறியிருக்கிறார்கள். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த டைனோசர்கள், மிகப்பெரிய யானைகள் உட்பட பல விலங்குகள் அழிந்துவிட்டன. தற்போது மனிதர்கள் பூமியில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர்.
0: ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போர்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தால் மனிதர்கள் தங்கள் சொந்த உலகத்தை அழிக்கும் விளிம்பு நிலையில் உள்ளனர். இது தொடர்பாக ஏராளமான ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் தற்போது செய்து வருகிறார்கள். மன்னா,
1: நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது? நம்ப மாட்டேன், ஒருபோதும் நம்ப மாட்டேன். ஏய் ரோபோ, கம் ஹியர்.
2: பாஸ்,
1: மனித குலம் இந்த உலகில் இல்லாவிட்டால் ஆக்டோபஸ் உலகை ஆட்சி செய்யும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அது உண்மையா என்று சற்று சரிபார்த்து கூறு.
2: சற்று பொறுங்கள். ஆம், அது உண்மைதான். புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் வல்லுநராக பணியாற்றும் டிம் கோல்சன் என்பவர் மனிதர்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டால் கடலில் வாழக்கூடிய ஆக்டோபஸ் உயிரினங்கள் அடுத்த நாகரிகத்தை உருவாக்கும் என்று இங்கே கூறியிருக்கிறார் பாஸ்.
1: என்னால் நம்பவே முடியவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? முன்னொரு காலத்தில் உலகத்தில் டைனோசர்கள் ஆதிக்கம் செலுத்தியது போல கடல் வாழ் உயிரினமான ஆக்டோபஸ் ஆதிக்கம் செலுத்தும் என்று கூற வருகிறார்களோ?
0: ஆக்டோபஸ்கள் அதிக புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், ஆர்வம் மற்றும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் விளக்கியிருக்கிறார்கள். கடலில் வேட்டையாடுவதற்கான வழிகளை மனிதன் எப்படி கண்டுபிடித்தானோ அதுபோல நிலத்தில் வேட்டையாடுவதற்கான வழிகளை ஆக்டோபஸ்கள் கண்டுபிடிக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள்.
1: அதுதான் எப்படி என்று கேட்கிறேன். ரோபோ, இதை நீ இப்போதே கண்டுபிடித்து சொல்.
2: பாஸ், இதை கண்டுபிடிப்பது எனது வேலை அல்ல. AI தொழில்நுட்பத்தில் ரோபோக்கள் தான் இந்த உலகில் ஆதிக்கம் செலுத்தும். தொழில்நுட்பம் தான், உயிரினம் அல்ல.
1: என்ன இது, இப்படி சொல்லிவிட்டு போகிறது?
0: மன்னா, அது பொறாமையில் கூறிவிட்டு செல்கிறது.
1: என்ன, வர வர மெஷின் மனிதனை போல செயல்பட ஆரம்பித்து விட்டது. இந்த ரோபோவுக்கு திமிரை பார். மனிதர்களுடன் பழகி பழகி மனிதனாகவே தன்னை நினைத்து விட்டது போல இந்த ரோபோ.
0: அது சரி, தங்கள் செல்ல பிள்ளை ரோபோ தங்களுடன் தானே பழகி வருகிறது. அதுதான் தங்களை போலவே மாறிவிட்டது.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நேர்களை கேட்டீர்கள் இன்றைய குறுஞ்செய்தி.

0: கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களே, இன்று 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவரை உயர்த்துகிறதா அல்லது தாழ்த்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 04-62-256-1132 மற்றும் 04-62-256-1133 என்ற எண்களுக்கு.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும், அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும். உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்
3: முகத்தில் பருவா சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை
1: 9 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் குருக்கள் பூநூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் நேர்களே. நேரம் 9:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்கே ரெடியாக இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நம்மளை வந்து அதிகமாக காயப்படுத்தியிருக்கலாம், நம்மளை அதிகமாக அவமதிச்சிருக்கலாம், ஏமாற்றியிருக்கலாம், நம்ம நம்பிக்கையை உடைச்சிருக்கலாம், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நினைக்கும் போது நமக்கு திரும்ப திரும்ப கோபமும் வருத்தமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மனசில். ஆனால் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும், நம்ம இதை மன்னிச்சிடலாமா இல்லை அவர் செஞ்சதை மறந்துடலாமா அப்படிங்கிறது. மன்னிக்கிறதுனால நம்மளை வந்து பலவீனமானவங்க நினச்சிருவாங்களோ, நம்ம குறைவாக இட

0: பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறேன். மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வந்து ஒருத்தரை வந்து உயர்த்துகிறதா அல்லது தாழ்த்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். நேர்களே, அழைக்கலாம் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நேர்கள் வந்துட்டாங்க, பேசிடலாம். முதல் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: என்னைக்குமே நம்மளுக்கு வந்து மன்னிச்சு மனப்பான்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதன்

0: இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா நிறைய இடத்துல வந்து ராமன் வந்து எல்லாருமே மன்னிச்சிருக்காரு. அந்த மன்னிச்சதுனாலதான் இன்னைக்கு ராமனை பத்தி நம்ம பேசுறோம். அதனால வந்து ஒரு மனிதனோட எண்ணம் மனசு எல்லாமே உயரமே தவிர தாழ்ந்தே போகாது அப்படிங்கறது என்னோட கருத்து. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: மன்னிக்கும் மனப்பான்மை உணர ஒருத்தர வந்து உணர வைக்கணுமா?
1: எப்படி
2: மன்னிக்கும் மனப்பான்மை? கண்டிப்பா நமக்கு வேணுமா. யார் எந்த தப்புன்னா மனிதன் தப்பு பண்ணாதான் மனிதன்,
1: சரி
2: தப்பு பண்ணாதவன் மா மனிதன் சொல்லலாம். தப்பு சின்ன தப்பு செய்யும், அந்த தப்ப வந்து நம்ம மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு கூட நம்ம கிட்ட இருக்கணுமா?
1: இல்ல மன்னிக்கிறனால நம்மள எப்படி நினைப்பாங்க?
2: இல்ல பரவாயில்ல, நல்லா தான் நினைப்பாங்க. பரவாயில்ல, நம்ம செஞ்ச தப்பு சொன்னோம், ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தான்.
1: அதாவது இன்னொரு எண்ணம் வரும் இல்லையா, நம்ம அடிக்கடி தப்பு பண்ணி இவங்க மன்னிப்பு கேட்டா நம்மள அலட்சியமா நினைப்பாங்க இல்லையா?
2: இல்ல மன்னிச்சிருவாங்க எப்படினாலும், செஞ்சிட்டு இருந்தா அது மன்னிக்க கூடாது.
1: சரி சரி.
2: இப்ப வந்து தப்பு செய்யாம ஏதோ சில தவறுகள் நடக்கும்ல, திடீர்னு ரயில்ல போறோமா பஸ்ல போறோம், திடீர்னு எதிர்பாராதமா ஒரு கால் பட்டு சிந்திச்சுக்கோங்க, சாரி சார் அப்படின்னு போவாங்க, ஒத்துக்குவாங்க. மண்ணின்ன ரெண்டு தடவை போறப்ப ஒவ்வொரு அடிச்சுட்டு போனா அவன் கோவ வரும்ல, உடனே எனக்கு நீ எல்லாம் மனசுனானு கேப்பாங்க. ஆமாமா,
1: ஆமா கண்டிப்பா கேப்பாங்க.
2: எப்படியாவது நீ பாத்து போக முடியும், உனக்கு கண் இல்லையான்னு கேப்பாங்க அடுத்த வார்த்தை.
1: ஆமா,
2: அதனால என்னதான் தெரியாம செய்யறது வேற, தெரிஞ்சே செய்யறது வேறமா.
1: சரி சரி ஓகே.
2: நானே வந்து உங்ககிட்ட பேசறதுக்குங்க, அந்த தர இருக்குன்னு பேசறதுக்கு தப்பான்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்காங்க. நீங்க என்ன எங்க உங்களுக்கு ரெகுலரா பேசுறேன் தானே, உங்களுக்கு தெரியாதான்னு கேப்பீங்க. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும் வேணும், ஆனா வந்து ஏமாலி அவங்க எதிர்பார்க்க கூடாது. இவன் எப்படி வேணாலும் எப்படின்னா மன்னிச்சுக்கிறான்ப்பா,
1: சரி சார்
3: பேர்
1: சொல்லுங்க சார். சரி,
3: என்ன காரணம்
1: கிடையாது? இல்ல மன்னிக்க கூடிய மனப்பான்மை நம்மள உயர்த்து தான் செய்யும் சொல்ல வரீங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம எதிலுமே தாழ்ந்து போறதுனால குறைவு கிடையாது, நிறைவு தான். வாய்ப்பு கொடுத்த நன்றி.
1: நன்றி நன்றி சார். நன்றி. நேர்களே தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சுரா திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவின் இசையில் கார்த்திக் மற்றும் ரீட்டாவின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. வணக்கம் வணக்கம், இனிப்புக்கு வந்தாச்சு பேசலாம். வணக்கம்.
1: பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க சார்.
1: மன்னிக்கும், நம்ம வந்து மனிதனை உயர்த்துகிறதா தாழ்த்துகிறதா? மனிதனை உயர்த்ததான் செய்கிறது.
0: ஓகே.
1: அவன் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்காது மன்னிக்கக்கூடியவங்கள்ட்ட.
0: சரி.
1: அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கு அடுத்து என்னென்ன காரியங்களை செய்யலாம்னு அவங்க முன்னேற்ற பாதைகளை தான் போயிட்டு இருப்பாங்க.
0: சரி.
1: இதுக்காக வந்து மெனக்கிட்டு வேற எதுவும் ஒன்று செய்யணும்னு வைக்கணும், அவனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வராது. அவங்க எண்ணம் வந்து முன்னோட்டமான எண்ணமாக இருக்கும். அவங்க எதனாலும் வந்து முன்னெச்சரிக்கையாக செய்வதற்குரிய காரியங்களை செய்வாங்க.
0: சரி.
1: இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லங்கையிலேயே பார்த்தீங்கன்னா மனசு ஒரு தெளிவு கிடைக்கும்.
0: ஓகே.
1: தெளிவு கிடைக்கல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியா எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு பொறுமையும் கிடைக்கும். நல்ல திறமையானவங்களும் இருப்பாங்க.
0: ஓகே சார். இப்ப அதாவது நீங்க மன்னிச்சிடறீங்க, உங்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய சொல்றீங்க. இப்ப மத்தவங்க உங்களை எப்படி பாப்பாங்க? உயர்வா பாப்பாங்களா இல்ல ஒரு மாதிரி தாழ்வா பாப்பாங்களா?
1: யாரு பாக்குறத பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை.
0: கவலைப்பட மாட்டேன் நான்.
1: மனசுதான்.
0: சரி சரி.
1: நம்ம வாழ்றோம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஓகே ஓகே. நன்றி நன்றி சார். நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
2: தேனி மாவட்டம் சின்னமூர் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: மன்னிச்சிருங்கப்பா, ரொம்ப லேட்டா எடுத்துட்டேன். மன்னிப்புங்கிறது வந்து அதாவது தவறு செய்யறது மனிதனுடைய இயல்பு தானப்பா.
0: கண்டிப்பா.
2: சூழ்நிலை காரணமா தெரிஞ்சோ தெரியாம தவறு செஞ்சிடும். யாரு செய்த தவறு வந்து உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதுதான் நல்லது. அது ஒரு மாபெரும் சக்தி தானப்பா.
0: சரி.
2: மன்னிப்பு கொடுப்பு வந்து நம்முடைய பெருந்தன்மையான குணத்தை வெளிப்படுத்துப்பா.
0: உயர்வுதான் சொல்றீங்க.

0: தான் செய்யும்.
1: சாதாரண கேட்க மாட்டாங்கப்பா, வெக்கப்படுவாங்க. ஐயோ மன்னி தவறு செஞ்சுமே சொல்லி அப்படி மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷப்பா. அப்ப அந்த தவறு செஞ்சவனுக்கு நம்ம மன்னிப்பு கொடுப்போம் யாருன்னா மா மனிதன் தான்ப்பா. இதனால என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு வந்து குணத்தை வந்து உயர்த்ததாப்ப செய்யும் தாழ்த்து இல்லப்பா. அதாவது பெறுபவருக்கும் கொடுப்பவருக்கும் ஒரு மன நிம்மதி கொடுக்குதுப்பா. மீண்டும் வந்து தவறு செய்ய விடாம தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான்ப்பா இது மன்னிப்புங்கிறது. மனசாட்சியை வந்து வெளிப்படை செய்யுது ஒரு கருவி தாப்பா.
0: மன்னிப்பு கேட்டாலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், மன்னிச்சாலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஓகேம்மா, நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், கோவையில இருந்து ராஜேஷ். இனிய திருவோண திருநாள் வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க சொல்லுங்க.
2: நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
0: சொல்லுங்க சார்.
2: ஏன்னா இந்த உலகத்துல வந்து மன்னிக்கிறத விட ஒரு சிறப்பான பண்பு எதுவுமே கிடையாது மேடம்.
0: இன்னைக்கு
2: நம்மள பலருக்கு குறைஞ்சிருக்கிறதும் அதுதான். ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தா கூட மன்னிக்க மாட்டேங்கிறோம். நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தல் குறைஞ்சு போச்சு. சகிப்புத்தன்மை குறைஞ்சு போனதோட விளைவு பழிவாங்கிற உணர்வு அதிகமாகுது.
0: சரி,
2: ஆனா அப்படி இல்ல மேடம். ஒருத்தர் செய்யற தவறு பெரிய அளவுல யாரையும் பாதிக்காமல் இருந்தால், நம்மையும் அது பெரிய அளவுல பாதிக்கலன்னா அவங்களை நிச்சயமா நம்ம மன்னிக்கலாம். சாதாரணமான தவறுகளுக்கு மன்னிப்புங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி.
0: சரி,
2: அத வந்து நாம மன்னிக்கும் போது மத்தவங்க வந்து அவங்க மனசுல நம்ம இடம் பெறோம். அவங்க செய்யற தவறுகளை வந்து நாம மன்னிச்சு அவங்க கிட்ட மெதுவா சொல்லி, நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க, ஆனாலும் நான் பரவாயில்ல உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்றேன்னு சொல்லி.
0: இது வந்து முத நேரம் ஓகே சார். இப்ப ரெண்டாவது நேரம் அதே மாதிரி தவறு பண்றாங்க அப்படின்னா நீங்க மன்னிக்கிறீங்கன்னா அவங்க வந்து
2: அதான் எல்லாமே விரும்பும் இருந்து மூணு நாள் சொல்லுவாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை மன்னிக்கலாம்.
0: சரி,
2: மூன்றாவது முறை அவங்க திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யும் பொழுது நாம அதுக்கப்புறம் மன்னிக்கிறது அந்த தவறுக்கு நாமளும் உடந்தையாற மாதிரி ஆயிடும்.
0: இல்ல, அவங்க உங்களை எப்படி நினைப்பாங்க?
2: எத்தனையோ தலைவர்கள் சிறப்பான முறையில வந்திருக்க மாட்டாங்க.
0: இன்னைக்கு
2: இந்த தலைப்ப மன்னிப்புன்னு நம்ம குடுக்கறதே அந்த திரசா அன்னைய நினைச்சுதானே. அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு அவங்க மாதிரி வாழ முடியாது, ஆனா அவங்க மாதிரி வாழணும் மனசுல ஏதாவது எண்ணணும் மேடம்.
0: ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு நன்றி. நேர்களை விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை ஒருவரை உயர்த்துகிறதா அல்லது தாழ்த்துகிறதா அப்படின்னு தலைப்பை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார். நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, மன்னிக்கும் குணம் உயர் உள்ளது, மன்னிக்காதவங்க தாழ்வுதான். அதாவது மன்னிக்கும் போல நீங்க ஒன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, மன்னிக்கிறவங்களுக்கு போத், அதாவது ரெண்டு பேருக்கும், கிவர் அண்ட் ரிசீவர், கொடுக்கறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், பெறுறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா யாருன்னா மன்னிக்கிறா.
0: ஆமா,
1: சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு
0: அது வந்து போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசுல.
1: அதெல்லாம் சும்மா மன்னிக்கணும்னு சொல்லதான் செய்யறாங்க, வழியும் செயல் வடிவம் இருக்கிற மாதிரி எனக்கு பார்க்க தெரியல.
0: அதாவது பேச்சுக்காவது சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், மனசளவுல இருந்து சொல்லலனாலும் வாயின் வார்த்தைக்காவது.
1: அப்படிங்கிறதுலயே அவரு வந்து மன்னிக்கலங்கிறது.
0: அடுத்த வாட்டி அவர் பேசும்போது இந்த இயல்பா பேச முடியாது அவரால், மன்னிக்கல அப்படின்னா
1: அவருக்கு இதெல்லாம் பண்ண முடியாது.
0: ஓகே.
1: ஆனா இது பொதுவா சிலருக்கு தான் அப்படி இருக்குமா, அது மன்னிக்க அப்படி போனா ஜெனட்டிக்கலா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு பாக்க. சிலர் வந்து எதையும் டேக் இட் ஈஸியா எடுப்பாங்க பாத்தீங்களா.
0: ஓகே ஓகே.
1: அப்படி பால் உள்ளவங்களுக்கு தான் மன்னிக்கக்கூடிய ஒரு ஒரு குணம் இருக்கு. சிலருக்கு வந்து அவங்க ஜெனிட்டிக்கலாவே ரிவேஞ்ச், பழி வாங்குறக்கூடிய ஒரு இதா இருக்காங்க.
0: இருக்குது. ஓகே ஓகே ஓகே.
1: அது சரி கிடையாது. சரி, ஆனா மன்னிக்கும் குணம்

0: மன்னிக்கும், மன்னிக்காதவங்களுக்கு அது உயர்வுதான், அது அதுக்கு மாதிரி பேச்சு கிடையாது. மன்னித்தால் அது ரெண்டு பிளஸிங், நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கவங்களுக்கும் சந்தோஷம்,
1: வாங்குறவங்களுக்கும்
0: சந்தோஷம். இது என்னுடைய கருத்து.
1: ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், பேச்சுமுத்து.
1: சொல்லுங்க சார்.
2: மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவரை உயர்த்தணும் தான் சொல்லுவாங்க மேடம். காரணம் என்னன்னா, தவறு செய்யாத மனிதனே யாருமே இல்ல. ஒருவேளை தவறு செய்யலன்னா அவன் மனிதனே இல்ல, தெய்வத்துக்கு சமமானவங்க. இந்த மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா, அது பெருந்தன்மையையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தும்.
1: வெளிப்பாடுங்க. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. வணக்கம், நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. வணக்கம் சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார்.
3: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளவரசன். காலை வணக்கங்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
3: மன்னிப்புன்னு கேட்டுக்கங்கம்மா. இந்த மன்னிப்பு குணம் இருந்துச்சுனாங்கம்மா, இவ்வளவு காவலாளர்கள் தேவையில்லை, நீதிபதிகள் தேவையில்லை, வழக்கறிஞர்கள் தேவையில்லை, நீதிமன்றங்களும் தேவையில்லைப்பா.
1: சரி,
3: என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு எல்லாம் உயர்த்தாதம்மா, தாழ்த்தத்தாம்மா செய்யும்.
1: எனக்கு
3: சிறு வயசுல இருந்தே ஒரு பழக்கமா, மூதி விளையாடு, வேட்டையாடு விளையாடு பழக்கம், அடிக்கடி இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்கு தமிழ்ல பிடிக்காத, கேட்டு சொன்ன மாதிரி பிடிக்காத வார்த்தை தான். மன்னிப்பு தோழிய வச்சுக்க கூடாது.
1: நன்றி. நேரில் நிகழ்ச்சி இப்போ சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்திலிருந்து தமிழின் இசையில் கார்த்திக் மற்றும் சுசித்ராவின் குரல்களில் பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவரை உயர்த்துகிறதா அல்லது தாழ்த்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: வாங்கம்மா. சாந்திம்மா.
1: சேரிலிருந்து சாந்தி.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார்.
1: மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன்.
0: ஓகே
1: அப்படிம்பாங்க. நம்ம மேல தவறு தான் நம்ம மன்னிச்சிடலாம்.
0: சரி.
1: அவங்க மேல தவறுந்தா நம்ம மன்னிச்சிடலாம். நம்ம மேல தவறுந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம்.
0: சரி. இல்ல, மன்னிக்கிறனால உங்களை வந்து எப்படி நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மத்தவங்க நினைக்கிறது நம்ம மதிப்பு கொடுக்கூடாது. நம்ம மேல நம்மளுக்கு கரெக்டா மனசு திருப்தியா இருக்கா அப்படிங்கறத நம்ம பாக்கணும். இறைவன்கிட்ட கூட மன்னிப்பு கேட்கலாம்.
0: சரி.
1: உயர்த்துதான்
0: சொல்றீங்களா அப்போ?

0: தப்பு செய்யறாங்க, ஆனா வந்து திருந்துற மாதிரி இருக்கு, ஆனா திருந்தல, திரும்பவும் செய்யறாங்க. அப்படின்னா நம்ம அதை வந்து திரும்ப திரும்ப அதை மன்னிக்கும் போது நம்மள அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அது அவங்க எப்படி நினைக்கிறாங்க நமக்கு தெரியாது, நம்ம வந்து கரெக்டா இருக்கோம்னு நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும்.
0: ஓகே ஓகேம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு.
1: மனசாட்சிக்கு திருப்தி.
0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க, நானே பேசிட்டு இருக்கிறேன். வணக்கம் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்த காலம் நலமறியா.
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார்.
2: அதாவது மன்னிக்கும் குணம் அது வந்து கண்டிப்பா தேவைதான். அந்த மன்னிக்கும் குணத்தை விட ஒரு தவறு ஒண்ணு நமக்கு நடக்குமா, அதை வந்து அது நமக்கு பிடிக்கல இது தவறு அப்படிங்கறத அவங்க உணர வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட ரியாக்ஷன்
0: அது அவங்களுக்கு காயப்படுத்திடும் அப்படித்தானே?
2: இல்ல காயப்படுத்த அவங்க திருந்தனும்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பு,
0: அதனால வாய்ப்பு. ஓகே ஓகே.
2: ஆமா, இப்ப ஒரு இது இருக்கு, ஒரு அதிகமா ஒரு உப்பை போட்டு ஒரு உணவை கொடுத்தா கூட நம்ம சாப்பிட்டுட்டு இனிமே அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்.
2: ஆமா ஆமா, அந்த ஒரு பயம் இருக்கும். இது வந்து மன்னிக்கும் குணத்தோட இது அவங்களை திருத்ததுக்கான ஒரு வாய்ப்பு.
0: ஓகே, இல்ல சார், நீங்க இப்ப வந்து மன்னிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி உங்களை எடுத்துப்பாங்க? உயர்வா எடுத்துப்பாங்களா இல்ல வந்து
2: எடுத்தாலுமே அடுத்தாலும் அவங்க சரி இவர் தான் மன்னிப்பாருங்க ஒரு அசால்ட் அவங்களுக்கு.
0: அதான்
2: குணம் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கு தான் அதை நம்ம மன்னிக்கிறத விட இப்படி வெளிப்படுத்தினோம்னா அவங்க திருந்திடுவாங்க.
0: சரி சரி, ஓகே சார், ஓகே. இந்த பதில் எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: மன்னிப்பது மன்னிப்பு எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் மேடம். பிரஷர் சுகர் எதுவுமே வராது,
0: சரி,
3: 100 வயசு தாண்டி இருக்கலாம்.
0: அவள் நாள் இருந்து என்ன சார் செய்ய போறோம் நம்ம?
3: மன்னிப்பு தான் உங்களுக்கு வந்து அந்த பிரஷர் சுகர் தான் தன்னாலே வந்துடும்.
0: சரி, ஆனாலும் 100 வயசு தாண்டுவோம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதை வந்து நம்பவே முடியல
3: என்னால.
0: ஒரு 80 தாண்டுவோம் சொல்றீங்களோ? சரி ஓகே ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: 9:43. நேர்களே கேட்டுட்ருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து சார்?
1: திருச்சி மாவட்டம், லாலுடி வெங்கடேஷ்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சார்.
1: மன்னிப்பு பத்தி சொல்லிருக்கீங்கம்மா. சம்சாரம் மின்சாரம்னு ஒரு திரைப்படமா?
0: ஆமா, நல்லா இருக்குமே.
1: நல்லா இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஏதாவது சொல்லுவோம், ஒரு துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு உரையாடல். எல்லாம் ரகுவரன் எல்லாம் முடிச்சுட்டு விசு விட்ட போய் நான் வரல செஞ்சிட்டப்பா என்ன
0: மன்னிச்சு,
1: மன்னிக்கலடா மறந்துட்டேன்டான்னு ஒரு வார்த்தை
0: சொல்லிடுறேன்.
1: அதுதான் மேன்மை.
0: ஓகே,
1: ஒரு ஆய்வு சொன்னக்கூடிய செய்திமா, இந்த சிறு சிறு சிறு தவறுகள்லாம் இருக்கு பாருங்க, அறியாம செய்து செய்யற செயலுக்கு வந்து சிறியவரா இருந்தாலும் முதியவரா இருந்தாலும் மன்னிப்புங்கிறது ஒரு ஒரு மருந்து மாதிரிதான் உங்களுக்கு. ஆனா அறிஞ்சு செய்யற தவறுக்கு உண்டான தண்டனையோட கோட்பாடு, அதுல மாற்றுக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த செயலை செஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா மறந்துட்டேங்கிறாரு. துன்பத்துக்காக நமக்கு ஒரு துன்பம் கொடுக்கற வகையில மன்னிப்புங்கிறது பல வகையான நிலைப்பாட்டுல அது வரும். அந்த அந்த பிரச்சனைங்கிறது அதுக்கு வல்வன் சொல்றாரு, இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர்
0: நானும் செய்துவிடல். ஓகே,
1: அப்ப அந்த விடல்ங்கிற வார்த்தை போட்டாரு பாருங்கம்மா,
0: மன்னிப்புங்கறது
1: என் கடையில எழுதி வச்சிருக்காமா,

0: மன்னிக்கும் மனப்பான்மை மானுடர்களுக்குள் இருந்துவிட்டால் மண்ணுயிர்களுக்கு இழப்புகள் குறையும்.
1: ஓகே, சூப்பர் சார், நன்றி. நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலிங்க ரமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுறது கேட்கும் போது.
2: ஏற்றுகிறதா தாழ்த்துகிறதா? உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் மன்னிக்கிற குணம் இருந்தா அவருடைய குணம் வந்து உயரத்தாமா செய்யும், அவருடைய புகழும் உயரத்தாமா செய்யும். அதனால ஒவ்வொரு மனிதனும் மன்னிக்கிற குணத்தோட வாழ்ந்தாச்சும் உண்டுமானா வீண்டும் நாடு நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த ரெயின்போக்கு அன்பு சகோதரிக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: காலை வணக்கம். கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா.
3: மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவரை உணர்த்துதா இல்ல
1: உயர்த்துகிறதா இல்ல தாழ்த்துகிறதா கேட்டிருந்தோம்.
3: சாரி சாரி, ஒருத்தரை வந்து உயர்த்ததான் செய்யுங்க. அதாவது அதுக்கு பெரிய மனசு வேணும், மன்னிக்கிறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும்.
1: சரி,
3: ஆமா, அந்த மன்னிக்கிற மனசு இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவங்க உயர்வா இருக்க முடியும். அது மன்னிக்கிறாங்கன்றதுனால அந்த தப்ப செய்யாத அளவுக்கு அவங்களும் இருக்கணும். மன்னிக்கிறாங்களே மன்னிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தப்ப செஞ்சோம்னா அது வந்து செய்யறவங்களுக்கு அது தாழ்வா தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து.
1: சரி சரிம்மா, நன்றிம்மா.
3: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்
4: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மண்டலை பாரப்பாளையத்திலிருந்து
1: மன்னிப்பு
4: பொறுத்தல்கள் என்பது மனிதனை உயர்த்துகிறதா தாழ்த்துகிறதா கேக்குறீங்க?
1: மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை,
4: மனப்பான்மை சூழ்நிலை பொறுத்து குற்ற உணர்வுகளை பொறுத்த இருக்கு.
1: சரி,
4: குற்ற உணர்வு கடுமையான குற்றத்தை செய்யணும் வச்சுங்களா,
1: சரி,
4: அது வந்து மன்னிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க.
1: சரி,
4: நீங்க வந்து என்ன ரொம்ப ஆழமா போக நினைக்கிறேங்க நானு,
1: இதே
4: கொஞ்சம் நம்மளுக்கு இழுக்கு வரும்போது வந்து அந்த இடத்துக்கு மன்னிக்கணும் அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்ல.
1: சரி, நேர்களே விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில பாடல். போஸ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறீர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எனக்கு என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை ஒருத்தரை உயர்த்துதா அல்லது தாழ்த்துதா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருந்தோம். மன்னிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள மன்னிக்கிறோமோ இல்லையோ, அதாவது நம்மளுடைய மன அமைதிக்காக அவங்கள மன்னித்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை என்றைக்குமே ஒருத்தரை வந்து உயர்த்த தான் செய்யும். நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் காளி திரைப்படத்திலிருந்து.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நிலைமன்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு, முடிப்பதும் பாட்டு, பாட்டுக்கு பலவன்.
2: நேர்களை தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலை கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் குருக்கள் பூநூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்களே உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக எளிமையான கேள்வி தான், அதுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பு சேர்க்க மறக்காதீங்க. உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: எனக்கு ஈஸ்வரம் படத்துல இருந்து சில்லக்குட்டி ராசாத்தி.
1: சில்லக்குட்டி ராசாத்தி கண்டிப்பா கொடுத்துடலாம். அழைத்த வைக்க நன்றி.
2: நன்றி
1: நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து பண்டிகைகள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் மிலாடி நபி, இன்னொரு பக்கம் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. முன்னாடிலாம் வந்து ஓணமா அது வந்து மலையாளிஸ் கொண்டாடுவாங்க, கேரளாவில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஓணம் செலிப்ரேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், அந்த ஓணம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஓணம் வைப் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்கு. அதே மாதிரி பூக்கோளம் அப்படின்னு காம்படிஷன் கூட வச்சுட்டாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் ஓணமா இருக்கும் போதே நம்ம மனம் விரும்புதேல ஓணம் இல்லைனா எப்படி? இன்னைக்கு கேள்விகள் எல்லாமே ஓணம் பண்டிகை ரிலேட்டடாக தான் இருக்க போகுது, ரொம்ப எளிமையாக தான் இருக்க போகுது. முதல் கேள்வி என்ன, நீ கேட்டுட்டே பாட.

பாட்டு கேட்க போயிடலாம். ஓணத்தின் பிரபலமான சுண்டன் வள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஓணம்னாலே இது கண்டிப்பாக இருக்கும். ஓணம் அந்த மாதம் ஃபுல்லாகவே அந்தந்த ஏரியாவில் இது நடக்கும். சுண்டன் வள்ளம் அப்படின்னா என்னங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்க, ஈஸ்வரன் திரைப்படத்திற்காக சிலம்பரசன் ரோஷினி பாடியிருக்காங்க தமன் இசையில். நேரம் சரியாக காலை 10:05.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை, திருவனந்தபுரம் மாவட்டம். முதலில் அனைவரும் ஓணம் மற்றும் மிலாடு நபி தினம் நல்வாழ்த்துக்கள்.
0: நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
1: நன்றி அம்மா. படம் ஜில்லா,
0: சரி,
1: அதுல பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோழா என்கிற பாடல் வேண்டும்.
0: கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா?
1: போலாம்.
0: ஓணத்துல பிரபலமாக பேசக்கூடிய சுண்டன் வல்லம் அப்படின்னா என்ன?
1: அதாவதுமா, சாதாரண படகுகள் இருக்கு. இது வந்து ரொம்ப வீதி இல்லாம ஒடுங்கி முன்னுக்கு வந்து இந்த வளைவு மாதிரி இருக்கும், இந்த மூக்கு வளைஞ்ச மாதிரி. அதுல வந்து நிறைய பேர் துப்புனால துளை ஓண பாட்டுகள் எல்லாம் பாடி போவாங்க. அதான்

0: சூப்பர். பாம்பு படகு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா,
1: ஆமா ஆமா ஆமா
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி
1: நன்றி அம்மா நன்றி.
0: நன்றி. இது பாம்பு படகு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வள்ளம் களி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து இந்த படகு வச்சு தான் படகு போட்டி அப்படின்னு நடைபெறுது. அதில் வந்து சில படகுகளில் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே இருப்பாங்களாம். அதாவது சரிவர பாதியாக பிரித்து எல்லோரும் ஒரே சைடில் இருந்து ஒரே மாதிரி துடுப்பு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த துடுப்பு போடும்போது ஒரு அழகான பாட்டும் போடுறாங்க. அது வந்து வஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி துடுப்பு போடுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து ஓணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓணம் அப்படின்னாலே நிறைய விழாக்கள் பண்டிகைகள் சேர்ந்து ஒரு பண்டிகை கொண்டாடுற மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கும். அதில் ஒரு நிகழ்வு தான் இந்த படகு போட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ டீம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து சரிவர பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த டீம் ஒர்க். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த படகு போட்டி. கேரளாவில் அது முக்கியமாக இந்த ஓணம் பண்டிகை போது நடைபெறுகின்ற இந்த படகு போட்டி தான் அந்தளவுக்கு டீம் ஒர்க்குக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படகு போட்டி இருக்குல்ல, இது கேரளாவில் எங்கு பிரபலமாக நடக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, ஜி மான் இசையில் ஜில்லா திரைப்படத்தில் இந்த பாடல். நேரம் சரியாக காலை 10:12.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:16 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: அமுதாமா நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், சூப்பரா இருக்கு.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: அசுரன் படத்துல இருந்து கத்தரி பூவழகி கரையாமட்டாள், அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கத்தரி பூவழகி கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா?
1: சொல்லுங்க.
0: இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் அப்படிங்கறதுனால ஓணம் சம்பந்தமான கேள்வி பதில்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த பாம்பு படகு போட்டி இருக்கு இல்லையா, சுண்டன் வள்ளம் போட்டி, அது கேரளாவில் எங்கு பிரபலமா நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒன்னு ஆழப்புழா, இல்லைன்னா எல்லா பகுதியிலும் நடக்கும். எது சரியான பதில்?
1: ஆழப்புழாவா மேடம்?
0: இல்லை, கேரளாவில் எல்லா இடத்துலையுமே இது நடக்கும். நன்றி, நன்றி அழைத்தமைக்கு. இந்த படகு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆழப்புழான்னு இல்லை, ஆரன்முழான்னு இல்லை, எல்லா பகுதியிலையுமே இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராஃபி போட் ரேஸ் அப்படின்னு இப்போ வந்து நிறைய பண்டிகை அப்போ சில போட்டிகள் வச்சு அதுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்களே, அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ட்ராஃபி போட் ரேஸ் இதெல்லாம் நடக்குது. இது வந்து கொல்லம், கோட்டயம், பந்தனம்திட்டா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த போட்டிகள் நடக்குது. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்குமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இந்த மாதிரி போட்டிகள் வந்து ஒவ்வொரு நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட் ரேஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குமா, அவ்வளோ சூப்பராக இருக்குமா, ஒரு தடவை பார்த்துட்டா திரும்ப திரும்ப வந்து பார்ப்பாங்களாம் அந்த போட் ரேஸு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டுருவோமா? இப்போ ஓணம் பண்டிகை இருக்குல்ல, அதில் மற்றொரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னா அந்த புலிக்களி, அதாவது புலி மாதிரி வேடமிட்டு நடமாடுவாங்களே, இந்த புலிக்களி அப்படின்னு கேரளாவில் எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. புலிக்களி ஓணம் செலிப்ரேஷன் அப்போது கேரளாவில் எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், வேல்முருகன் ராஜலட்சுமி பாடின பாடல் அசுரன் திரைப்படத்திற்காக.

0: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
1: காலை நிகழ்ச்சி உங்கள் அன்பு நேயர்
0: வசந்தாமா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
1: தலைவன் தலைப்படுத்த
0: ஓணம் பண்டிகையோட மற்றொரு சிறப்பு விஷயம் வந்து இந்த புலிகளி அப்படின்னு ஆடுறதுதான். இது வேடம் விட்டு நடமாடுவாங்க. இது கேரளாவில எங்க நடக்குது அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு திரிசூர், இல்லனா ஆலப்புழா.
1: திரிசூர் மேடம்.
0: திரிசூர் அப்படிங்கறது மிக சரியான பதில். சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ஓணம் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி, நன்றி. திரிசூர்ல தான் ஓணம் பண்டிகையோட இந்த சிறப்பு புலிகளி அப்படிங்கிறது வந்து நடக்குது, நடனமாடுவாங்க. பொதுவாக வந்து புலி வேடம் விட்டு நடமாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, இது ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு ஆடுவாங்களாம். மியூசிக்கு ஏற்ற மாதிரி கொட்டு சத்தம் வந்து கூடுச்சு அப்படின்னா அவங்க டான்ஸ் மூமெண்ட்டும் கூடி எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கவே திரிசூருக்கு அவ்வளோ கூட்டம் வருமா இந்த புலிக்களி ஆட்டம் பார்க்கறதுக்கு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து நேரம் சரியாக காலை 10:24 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் FM 90.6.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கணும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? கண்டிப்பாக வழங்கலாம். சரி, கேள்விக்கு போலாமா? இந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கறது எத்தனை நாள் திருவிழாவா இருக்கு? 10 நாளா, 4 நாளா?
1: 10 நாள்
0: அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: பொதுவாகவே ஓணம் அப்படிங்கிறது ஒரு அறுவடை திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இப்போ பொங்கல் திருவிழா நம்ம 4 நாள் கொண்டாடுற மாதிரி ஓணம் அப்படிங்கிறது 10 நாட்கள் வந்து கொண்டாடுறாங்க. அத்தம்ல தொடங்கி திருவோணம் வரைக்கும் மொத்தம் 10 நாட்கள் வந்து நடக்கும். ஓணம் அப்படின்னாலே நிறைய விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த பூக்கோலம் அப்படிங்கிறது. அத்தம் தொடங்கி திருவோணம் வரைக்குமே அந்த 10 நாட்களுமே பூக்கோலம் அப்படிங்கிறது போடுறாங்க. அத்தம்ல வந்து அந்த சுற்றளவு கொஞ்சம் சின்னதாக, அதுக்கு அடுத்து பெருசா, அந்த மாதிரி பெருசு பெருசா திருவோணம் அப்படின்னு வரும்போது, அதாவது அந்த பண்டிகையோட மிக சிறப்பான நாள் சிகர நாள் ஓணம் வருது இல்லையா, அன்னைக்கு பெரிய கோலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை அப்படியே மருவி மருவி இப்ப நிறைய இடங்கள்ல பூக்கோலம் போட்டி, பூக்கோலம் காம்படிஷன் அப்படின்னு இருக்குது. ஓணம் செலிப்ரேஷன் அப்படின்னாலே இந்த பூக்கோலம் இல்லாம இருக்காது, அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, பிரியமான தோழி திரைப்படத்தில். அது நேரம் சரியாக காலை 10:30.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்கே இருதுன்னு கேட்டுடலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிடிபட்டி மலையார்மன் மேடம்.
1: ஓ சரி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் சார்.
0: நாங்களும் நலமா இருக்கோம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
0: படம் வந்து சமுத்திரம், பைனாப்பிள் பாட்டு.
1: பைனாப்பிள் பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களை, நேரம் சரியாக காலை 10:42 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருக்கேன்.
2: முருகன் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: எனக்கு வந்து அந்த கொடி வீரன் படத்துல இருந்து ஐயோ அடி ஆசை அந்த பாட்டு கொடுத்துருங்க மேம்.
2: கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? ஓகே, ஓணம் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு கேள்விகளும் ஓணம் சார்ந்ததாதான் இருக்கு, சரியா? இந்த ஓணம்ல வந்து முதல் திருவிழா, முதல் நாள் திருவிழா அப்படிங்கிற வந்து அத்தச்சமயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவிழா ஓணம் பண்டிகையோட எது தொடர்புடையது அப்படிங்கறதுதான் கேள்வி. ஒன்னு யானைகளின் அணிவகுப்பு, இன்னொன்னு மன்னரின் ஊர்வலம்.
3: யானைகளின்
2: அணிவகுப்பு அப்படிங்கறதுதான் சரியான பதில். நன்றி அழைத்தமை. நன்றி. ஆக்சுவலி வந்து யானைகளின் அணிவகுப்பு கூட சேர்ந்து வந்து மன்னரின் ஊர்வலம் ரெண்டுமே வந்து இந்த அத்தச்சமயம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது 10 நாள் நம்ம கொண்டாடுறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அத்தம்லேருந்து தான் ஆரம்பிக்கும். திருவோணத்தில் சிகரன் நிகழ்வாக நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம் ஓணம். இந்த இப்போல்லாம் வந்து என்றைக்கு எந்த ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா கேலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல. ஆனால் அந்த காலத்தில் அத்தம் ஸ்டார்ட் ஆகுது, ஓணம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு மன்னரின் ஊர்வலம் வந்து நடைபெறுமா, அது யானை மூலமா அவங்க வருவாங்களாம். அப்படி வராங்க அப்படின்னா அத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓணம் கொடியோட வருவாங்க, அத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களாம். அந்த காலத்துல அது நடந்துச்சு, இப்போ வரைக்கும் அந்த செலிப்ரேஷனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா August 16 இந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்தது, இந்த ஊர்வலம் அப்படிங்கிறது நடந்தது. ஓணம்க்கு 10 நாளைக்கு முன்னாடி முதல் நாளான அத்தம்ல தான் இந்த ஊர்வலம் அப்படிங்கிறது நடைபெறும். அந்த காலம் மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இதில் வந்து எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமா இந்த ஊர்வலத்தில் கலந்துப்பாங்களாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கொடி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 10:48 ஆயிட்டு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம். அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும். எந்த பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நிகழ்ச்சியில வந்துங்க திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து தாய் கிழவி சாங்.
0: தாய் கிழவி பாடல், ஓகே, கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையான கேள்வி தான் உங்களுக்கு. ஓண சத்யா அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன
1: மேடம் ஓணம் சத்யானா? ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இந்த ஓணம் பண்டிகைக்கு வந்து நீங்க சொன்ன கேள்விக்கான விட வந்து பச்சனைகள், அதாவது தலவாழ ஒரு 30 வகை 29 வகையா இருக்கும், அந்த மாதிரி பதார்த்தங்களை வச்சு சாமிக்கு படுத்து சாப்பிடக்கூடிய அந்த அதத்தான் ஓணம் சொல்லுவாங்க,
0: சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. ஸோ ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், அதில் இந்த ஓணம் சத்யா அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சைவ பாரம்பரிய மதிய உணவு. இதில் வந்து 20-30, சில இடங்களில் 30 மேலேயே வந்து உணவு வகைகள் அப்படிங்கிறது வாழை இலையில் வந்து பரிமாறுறாங்க. இல்லை கேரளாவிலேயே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு அரிசியில் தான் இந்த உணவு அப்படிங்கிறது பரிமாறுறாங்க. முக்கியமாக இந்த சத்யாவில் வந்து நிறைய உணவு வகைகளில் தேங்காய் அப்படிங்கிறது நிறைய சேர்ப்பாங்களாம். ஸோ அதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஸ்வீட் அப்படின்னா 1-2 தானே இருக்கும், இதில் பாயாச வகைகளே 4 இருக்குமா. ஓணமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் இசையில் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் இருந்து பாடல். நேரம் சரியாக காலை 10:50 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் யார் எங்கே இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கடைநல்லூர் மாளிகையிலேருந்து மகாலட்சுமி பேசுகிறேன்.
0: மகாலட்சுமி, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: எனக்கு அற்புதம் படத்தில் இருந்து மலராய் மலராய் பேரி பூவாசம்.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போவோமா?
1: போகலாம்.
0: இந்த இன்னைக்கு ஓணம் கொண்டாடிட்டு இருக்கிறதுனால ஓணம் சார்ந்த கேள்வி பதில்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம், சரியா? இந்த ஓணம் அப்படின்னாலே இந்த கேரளா சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒயிட் அண்ட் கோல்டன் பார்டர் வச்சு, அது வந்து கேரளால என்னன்னு சொல்லுவாங்க? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு கசவு, இன்னொன்னு முண்டு. ஆண்கள் அணிவாங்க இல்லையா, சோ ஷர்ட்டோட சேர்த்து அந்த முண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கு ஓணம் அப்படின்னாலே நிறைய முக்கியமான விஷயம் இருக்கும். பூக்கோளம் முக்கியம்னு சொல்லுவோம், அதே மாதிரி சத்யா சாப்பாடு முக்கியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஓணம் புடவைகளும் நம்ம

முடியும் ஓணம் ஃபெஸ்டிவலில். கேரளா மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய இடங்களில் ஓணம் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ஓணம் புடவைகளை நம்ம பார்க்க முடியும். ஓணம் அப்படிங்கிறது 10 நாள் செலப்ரேஷன் அப்படின்னாலும் ஊரே சேர்ந்து கொண்டாடுற ஒரு அழகான திருவிழாவாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி ஓணம் செலப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அது ஆஃபீஸு, ஸ்கூலு அப்படின்னு நிறைய இடங்களில் அதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓணம் வெள்ளு, ஓணம் தள்ளு, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் நடைபெற இருக்கு. களி அப்படின்னு சொல்லக்கூடிய நடனங்கள் நடைபெற இருக்கு. இந்த ஓணம் முடிகிற வரைக்குமே கேரளா வந்து ஒரு ஃபோக் ஆர்ட் மியூசியம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கலைகள், மேற்கூரை இல்லாத ஒரு கலாச்சார அருங்காட்சியமாக இருக்கும் இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஓணமை ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் ஓணம் சம்பந்தமான நிறைய கேள்விகள் தான் கேட்டோம். நேயர்கள் அனைவரும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு, நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி சிந்து சாரா. இப்ப நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, அற்புதம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லை

பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் சூரியபேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 11வது நாளாக இன்று ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் வெர்ஜீனியா க்ரோக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 11:03. நேர்களே, நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்கே ரெடியாக இருக்கிறேன். நான் உங்கள் அஜய், சந்தியா ஜெகன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை அப்படின்னு நமக்கு சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனிச்சிகரங்கள், அப்புறம் பசுமையான பள்ளத்தாக்குகள், அப்புறம் அரிய வகையான விலங்குகள், அழகான மலர்கள், அது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான அற்புத காட்சிகள், இது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும் இமயமலை அப்படின்னு சொன்னாலே. இமயமலையின் மிக முக்கியமான இயற்கை பகுதிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய நந்தாதேவி தேசிய பூங்காவை பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இந்த பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வட பகுதியில் உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலை பகுதியில் சமோலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நந்தாதேவி தேசிய பூங்கா. இந்த பூங்காவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவின் இரண்டாவது உயரமான மலை சிகரமான நந்தாதேவி சிகரம் வந்து இந்த பூங்காவுடைய மைய பகுதியாக அமைஞ்சிருக்குது. இந்த சிகரத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 7817 மீட்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 11:10 கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நந்தாதேவி தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனிப்பாறைகள், பனிமலைகள், அப்புறம் ஆல்பைன் புல்வெளிகள், ஆழமான பள்ளத்தாக்குகள்னு இந்த பகுதி முழுசுமே இயற்கையின் அற்புதமான படைப்பாக தான் காட்சி அளிக்குவாங்க. நந்தாதேவி தேசிய பூங்காவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பூங்காவும் ரெண்டும் இணைந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த அங்கீகாரம் எப்போ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1988 வருஷம் கிடைச்சிருக்குது. நந்தாதேவி பகுதி வந்து உயரமான இமயமலை பகுதியில் இருக்கிறதுனால இங்கே வளரக்கூடிய தாவரங்களும் சரி, அந்த கடுமையான குளிர்ச்சியான சூழலுக்கு ஏற்ப வளரக்கூடியதாக இருக்குதான். அப்புறம் ஆல்பைன் புல்வெளியில் பார்த்திங்கன்னா பலவிதமான மூலிகை தாவரங்களுமே இருக்குதாங்க. அதுபோக இமயமலையில் ஏகப்பட்ட அந்த தாவரங்களும் அப்புறம் அரிய வகையான தாவரங்களும் அதிகமாகவே காணப்படுமா. அதில் சில தாவரங்கள் பார்த்திங்கன்னா மருத்துவ பயன்பாடுகளுக்கும் உள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.

நந்தாதேவி அப்படிங்கிறது வெறும் பனிமலை பகுதி மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய இயற்கை மருந்தகமும் கூட தான். இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ராவின் குரல்களில் பாடல்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களே, தெற்கத்தி கலன் திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நந்தாதேவி தேசிய பூங்கா பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம் நேர்களே. இந்த நந்தாதேவி தேசிய பூங்கா வந்து அரிய வகையான இமயமலை விலங்குகளுடைய முக்கியமான வாழிடமாக இருக்குதாங்க. குறிப்பாக பனிச்சிறுத்தை தான் வந்து இங்கே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான விலங்காக இருக்குது. இந்த பனிப்பகுதியில் வாழக்கூடிய இந்த அழகான விலங்கு பார்த்திங்கன்னா அதோடைய உடல் நிறமும் அமைப்பும் காரணமாக அந்த பனிப்பாறைகளுக்கிடையெல்லாம் வந்து எளிதாக மறைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குதாங்க. அங்கே ரொம்ப ஃபேமஸே இந்த பனிச்சிறுத்தை தான். அதே போல் இமயமலை கஸ்தூரிமான் பாறல் அல்லது நீலாடு, இமயமலை தார், ஆசிய கரடி, இமயமலை பழுப்பு கரடின்னு இந்த மாதிரியான விலங்குகளும் இந்த பகுதியில் காணப்படும்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் பார்க்கில் வந்து ட்ரெக்கிங், அதாவது மலையேற்றம், அப்புறம் சாகச நடவடிக்கைகள்லாம் நடந்திருக்கு. அதிகமாக குப்பை சேர்றதுனாலையும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதுனாலையும் 1983 நந்தாதேவி தேசிய பூங்காவுக்குள்ளே இந்த மலையேற்றம் அப்புறம் சாகச நடவடிக்கைகள்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. புது கவிதை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 11:30. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நந்தாதேவி தேசிய பூங்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பயன்பாடு ரொம்ப குறைவாகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருக்குது. இதனால் இயற்கையின் இயல்பான செயல்முறைகள் எதுவும் தடையில்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதான். ஒரு தேசிய பூங்காவை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அங்கே உள்ள விலங்குகளை மட்டும் பாதுகாக்கிறது இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தாவரத்துலேருந்து மிகப்பெரிய பனிச்சிகரமானாலும் சரி எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான். இயற்கையை நாம் பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும்.

0: நேரம் 11:36 கேட்டுட்ருக்கீங்க அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேர் சொல்லுங்கள்.
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: சொல்லுங்கள் சிந்து, என்ன விஷயம் வச்சுருக்கீங்க?
1: என்ன விஷயம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அடுத்தடுத்து திருவிழாக்கள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறதுனால முதல் திருவிழாவாக நம்மளுக்கு பௌர்ணமி வருது.

0: நாளைக்கு வந்து ஆவணி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலைக்கும் திருச்செந்தூருக்கும் வந்து நிறைய மக்கள் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருந்தே சிறப்பு பேருந்துகள் அப்படின்னு இயக்கப்படுது. இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது 26ம் 27ம் பௌர்ணமி தினமான வியாழக்கிழமை நாளைக்கு வந்து திருவண்ணாமலை அப்புறம் திருச்செந்தூர் கோயில்களுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை போன்ற முக்கிய பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கும் திருச்செந்தூருக்கும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து 150 சிறப்பு பேருந்துகள் இயக்க இருக்கிறாங்க. அதனால் பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
1: ஓகே, அடுத்து நான் ஒன்று சொல்லிட்டுமா? இணையவழி மோசடிகள்லாம் நிறைய நடக்கு இல்லையா? அதாவது இந்த மாதிரி ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் வருது இல்லையா? நம்பி நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும், ஆனாலும் உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் cybercrime.gov.in அப்படிங்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண் இணையதள முகவரியிலையும், கட்டணமில்லா தொலைபேசின்னு பார்த்தீங்கன்னா 1930 இதில் புகார் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள்.
0: நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு உள்ளூர் தகவல்களை கேட்கலாம் நேர்களே.

0: நேர்லேயே கேட்டுட்ருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. ஓகே, நான் சொல்லிடுறேன் அடுத்த நியூஸ் என்னன்ட்டு.
1: சாலை உள்ளூர் தகவல் கேட்டுட்ருக்கிறீங்க.
0: ஓகே, சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து கடன் உதவி முகாம் கொடுக்குறாங்களாம்.
1: சரி,
0: என்னைக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கணும் கேட்டிங்களா? சரி, ஓகே, வரக்கூடிய 28ஆம் தேதி.
1: சரி,
0: எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் தான் நடக்குது. அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய 4 மண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் பங்கு பெற, அதாவது பயனடையக்கூடிய வகையில் இந்த கடனுதவி முகாம் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரின் தெரு வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழே தான் இந்த முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. முகாமில் பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து கடன் அட்டை, அதாவது கிரெடிட் கார்டு டிஜிட்டல் பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா மாநகராட்சியின் சார்பாக வங்கி மூலமாக வழங்கப்படதாக இருக்குது. அதனால் சாலையோர வியாபாரிகள் இதில் பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
1: அடுத்த தகவல் என்னன்னா, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2020
0: தீவிரமா போயிட்டு இருக்கு.
1: ஆமா, போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து முதல் கட்டமா பார்த்தோம் அப்படின்னா வீட்டு பட்டியல் அப்புறம் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல கணக்கெடுப்பாளர்கள் உங்க வீட்டுக்கு வரல இல்லை உங்க பகுதிக்கு வரல அப்படின்னா பொறுப்பு அலுவலர்களை வந்து பொதுமக்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸை நீங்க கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொறுப்பு அலுவலகம் அப்படின்னு பார்க்கும்போது மானூர், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த சார்ஜ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பு அலுவலர்களிடம் நீங்கள் வந்து உங்களை டீட்டெயில்ஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தந்த நம்பர் எனக்கு தெரியாதே, வேற எதுவும் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எப்படி கேட்குறது அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா திருநெல்வேலியில், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க அங்க பொறுப்பு அலுவலர் யாரோ நீங்க வந்து நம்பர் வாங்கிக்கலாம். சோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருநெல்வேலியோட போன் நம்பர் என்னன்னா 2510700 இணைப்பெண்ணாக 0462. மறுபடியும் சொல்றேன், 2510700 இணைப்பெண்ணாக 0462 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு உங்க பகுதியில இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஆபீசர் யாருன்னு பார்த்து உங்கள் கணக்கெடுப்பாளர்கள் உங்கள் பகுதிக்கு வரல அப்படின்னா நீங்களே உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு வளர்ச்சிக்கு வந்து அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். அதனால திருநெல்வேலி மாவட்ட பொதுமக்கள் அனைவரும் வீடுதோறும் வருகை தரும் கணக்கெடுப்பு அலுவலர்களிடம் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
0: நேர்லி நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நேரம் 11:52 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் செய்திகள். என்ன செஞ்சு சிரிக்கிறீங்க?
5: அடுத்த தகவல் மிக முக்கியமான தகவல், அதான்
4: சொல்லுங்க.
5: இந்த ரேஷன் கடைகள் இருக்குல்ல,
4: ஆமாம்,
5: வந்து 29 சனிக்கிழமை வந்து EKYC பதிவு முகாம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அத்தியாவசியமானது, எல்லாரும் கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு ஆல்ரெடி கேட்டுட்ருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரேஷன் கார்டு முடிச்சு நம்ம எதுவும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்குது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 96% பணியானது முடிஞ்சிருக்கு. ஆனாலும் 100% நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத பொருட்டு வருகின்ற சனிக்கிழமை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு. காலையில் 9 மாலை 5 வரைக்கும் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வரைக்கும் நியாய விலை கடைகள் மூலமாக விரல் ரேகை வந்து பதிவு செய்யலை அப்படின்னா, விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளில் நடைபெறும் இந்த சிறப்பு முகாமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கை ரேகைகளை பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த KYC பதிவு முகாம் பதிவு அப்படிங்கிறது மிக அவசியம். அதனால் இந்த முகாமை மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க
4: நம்ம சிந்து. ஓகே, அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா குதிரை உரிமையாளர்களும் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகளுடைய முழு விவரங்களையும் தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 30 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே செந்தோ, நம்ம மனை திருநாடு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம பேரை சொல்லி முடிச்சுவோமா?
5: முடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா, மற்றும்
4: நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். நிறைவான பாடல் ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் கேரள மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜினியா க்ராக்கர் இணை காலிறுதிக்கு

முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே,

0: நேர்களை நேரம் 12:03. நேர்களை நீ கேட்க இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலிகளில் ரொம்ப மகிழ்ச்சி அணிஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் மீரா. நேர்களை இன்று நண்பர்கள் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. இன்று ஏன் ஸ்நேகிதி நிகழ்ச்சி இல்லை, உறவுகளை தமதாக்க நீங்கள் கடைபிடிக்கும் வழிகள் பற்றி தான் தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேச போகிறீங்க. பிற்பகல் 1 நலம்தான நிகழ்ச்சி. இன்றைய நலம்தான நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கிறாங்க குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். பிற்பகல் 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். தொடர்ந்து தரமான சத்துக்கள் நிறைந்த தாமரை விதை பற்றிய தகவல்களோடு சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று பிற்பகல் 2 கொக்கு நேர்விருப்பு பாடல்கள், 3:02 திரையருவி. நேர்களை இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி மாலை 5:02 ஆலோசனை நேரம். நேர்களை இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் நேர்முகம் பங்கேற்பவர் உளவியலாளர் விஜயசங்கர் அவர்கள். நேர்களை இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று 7 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழறிஞர் திரு வி கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றிய தகவல்களோடு பாடல்கள் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நேர்களின் விருப்பு பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நேர்களை இன்றைய நிகழ்ச்சிகளில் நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04262561133 மற்றும் முறையின் 04262561133. குக்கு போன்ற வாட்ஸ்அப்பில் அந்த கலந்துக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் பாடல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9443360794 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா

0: மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களுக்கு மீண்டும் இனிமையான நண்பர்கள் வணக்கங்களை சொல்லிக்கிட்டேன். நேரம் நண்பர்கள் 12:11 இந்த நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இதன் அங்கேயரின் குரல் நஞ்சென்ற ஒலிக்க காத்திருக்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியா வழங்க வந்துட்டோம். நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன்.
0: சந்தியா எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்க மேரா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: செம்மையாக இருக்கேன், ஜோராக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து உறவுகள் வந்து நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்க வந்து நல்லா நம்ம கூட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலே நம்ம ஹாப்பியாக எப்போவுமே இருக்கலாம்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறது உறவுகளை பொறுத்து தான் அமைகிறது அப்படிங்கிறது உண்மைதான். அந்த உறவுகளை நமக்கு
1: நம்மளும் உறவுகிட்ட எப்படி இருக்கோம் அதுவும் இருக்குது.
0: ஆமாம், அதுவும் இருக்குது. நம்மளும் அந்த உறவு தானே, நம்மளும் அந்த உறவு லிஸ்ட்டில் தானே இருக்கிறோம். ஓகே, அந்த உறவுகளை வந்து நமக்கு அப்படின்னு வச்சுக்கணும், நமக்குன்னு சொந்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட கேட்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் தோழி வந்தாச்சு, பேசலாமா?
1: பேசிடலாமே. வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்புரத்துலேருந்து கோமதி நமக்கு சிவாயம்.
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது உறவுகளை நமதா கிட்டன்னு கேட்டிருக்கீங்க.
1: ஸோ
2: சிம்பிள்.
1: சொல்லுங்க.
2: அவங்க பெர்சனல் விஷயத்துக்குள்ள போக கூடாது.
1: சூப்பர்,
0: கரெக்ட்ங்க.
2: குற்றாலத்துல சீசன் இல்ல, இன்னைக்கு ஓணத்துல அந்த அத்தப்பு கோலம் போடுவாங்க. ரேடியோல சொன்னாங்க இந்த மாதிரி பேசிக்கு போயிட்டோன்னு வைங்க,
1: முடிஞ்சது.
2: என்னைக்கு அவங்க நமக்கு
1: ஜென்ரலா

0: பேசிட்டு போயிடணும், உள்ள போக கூடாது டீப்பா.
1: உள்ளே போக கூடாது. அதே மாதிரி வயசானவங்க கிட்ட வந்து இப்படி பேசினா அவங்களுக்கு ரசிக்காது, இதெல்லாம் சம்பந்தம் இல்லாம பேசுறாளேன்னு நினைப்பாங்க. அதுக்கும் ஒரு டிப் தரேன்,
0: அவங்க
1: வந்து எது ராத்திரி நல்லா தூங்குறீங்களான்னு
2: கேட்டா
1: போறோம், ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வருதான்னு கேப்பேன். அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பவுன் தங்கமே கொடுத்தா கூட இந்த சந்தோஷம் கிடைக்காது. உடனே சிலர் நல்லா தூக்கம் வருதுன்னு சந்தோஷமா சொல்லுவாங்க, அப்புறம் சிலர் தூக்கமே வரமாட்டேங்கம்மா அப்படின்னு அதை ஷேர் பண்ணுவாங்க.
0: அதுக்கு ஸ்டோரி இருக்கும்.
1: பண்ணதுனால எல்லாருக்குமே என்னை அநேகமா பிடிக்கும்.
0: ஓகே சூப்பர், எங்களுக்குமே உங்களை பிடிக்கும்.
2: ஆனா வந்து வயசானவங்க கிட்ட தூக்கம் வருதான்னு கேக்கணும்னு சொன்னீங்களே, இந்த டிப்ஸ் கண்டிப்பா புதுசுங்க. அது
1: நம்ம எனக்கு உங்களுக்கு சுகர் இருக்கா பிரஷர் இருக்கான்னு கேட்டா அவங்க டென்ஷன்
2: கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும்.
1: இல்லாத பிரஷரும் வந்துடும்.
2: ஆமா ஆமா,
0: இப்படி கேட்டா எல்லாத்தையும் அவங்களே ஒப்பிச்சிட போறாங்க அப்படிதானே.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: உங்க
0: பேர் என்ன
3: சொன்னீங்க? இடம் பொருள் ஏவலத்துக்கு கொஞ்சம் பேசணுமா.
0: சரி,
3: அதாவது நம்ம நம்ம சுகர் பல பிரச்சனைகள் இருக்கும், அதை நம்ம பிரச்சனை கொண்டு அவங்கள்ட்ட சொல்ல போனோங்கிற மாதிரி பேசக்கூடாது.
2: சரி,
3: இப்படி அதாவது பேச எங்கன்னா என்ன பேசணும், இந்த நேரத்தை என்ன பேசணும் அறிஞ்சாலே உறவுகள் நம்ம கூட ஒரு சுமூகமா இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு.
2: சிம்பிளா சொல்லிட்டீங்க செல்வகணி, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும்.
0: நிறைய
2: உறவுகளை வந்து நமக்குள்ள அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய இந்த இந்த நிகழ்ச்சி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எல்லா நேர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு பாடு கேட்டுட்டு வந்தாலும், சக்கரை தேவன் இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். வாலியோட பாடல்வர்கள் மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 12:21 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே.
1: இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம், உறவுகளை தமதாக்க நீங்க கடைபிடிக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பரான ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க தோழிகள். பேசலாமா அடுத்த தோழிகிட்ட? வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம், இருக்கீங்களா? இனிப்பில் இருக்கீங்க?
0: நாங்கள் மட்டுமே வணக்கம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்களும் சொல்லலாமே. வணக்கம். அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே பேசுங்கம்மா.
1: லைனை போட்டு பிடிச்சிட்டு பேச மாட்டாங்கப்பா. இப்போ வந்து அடுத்த ஒளி இனிப்பில் வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம். எப்படி?
0: நல்லா இருக்கோம்மா. பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: நான் பாளையங்கோட்டை குழந்தைக்குப்பூர்ல இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
1: மாரியம்மாள், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கும்மா.
1: சூப்பர், சொல்லுங்கம்மா.
0: உறவுகளை தமதாக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகள்.
2: அது வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டைனா போவே கூடாதுங்க.
0: சரி,
2: அவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து புத்த முண்டாட்டியா இருக்கட்டும், மாமியா மருமலா இருக்கட்டும்,
0: அது வந்து அதுக்கப்புறங்க. அந்த டைம்ல நீங்க வந்து உள்ள இன்வால்வ் ஆகலைன்னா உங்களை அதுக்கும் பேசுவாங்களே. சொந்தக்காரங்கனாலே அப்படிதானே, தொட்டாலும் பேசுவாங்க, தொடரனாலும்
1: பேசுவாங்க, இங்க போனாலும் கேட்டு போடுவாங்க,
2: இப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க. அதனால நம்ம உறவை தக்க வைக்கணும்னா நம்ம போகணும்,
0: போகவே வேண்டாம். நீ பேசணும், அது வேணா பேசிக்கோ, இந்த இது
1: வேணா சொல்லிக்கோ, ஆனா உன் பிரச்சனைகளை நான் வர விரும்பல.

0: எங்களுக்கு இருக்க அந்த அனுபவங்கள் எல்லாம்.
1: நன்றி நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க? வணக்கம். வணக்கம்.
0: நான் பேசுறது கேக்கல?
2: அதுதான்
1: சொல்றேன், அந்த வால்யூம் தான் இங்க ப்ரோக்ராம் வால்யூமா நீங்க அதிகமாச்சு கேக்குறீங்க, எங்களுக்கே கேக்குது.
2: உறவுகளை
0: தமதாக்க
2: உறவுகளை
0: தமதாக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகள்.
2: உறவுகளை முத பேண வேண்டும்.
0: சரி,
2: நம்ம ரத்த பந்தங்கள் கூட அதிகமா சண்டை போடக்கூடாது.
0: சரி,
2: இந்த சண்டை வாரதே இந்த சொத்தால தான்.
1: ஆமா ஆமாங்க.
2: ஆமா, இந்த சொத்தே இருந்து இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கு. இந்த சொத்தால குடும்பங்கள் பிரிச்சு அண்ணன் தம்பியே பகையா இருந்துவோம்.
0: கண்டிப்பாங்க, பணம் பத்தும் செய்யும்பாங்கல்ல.
2: ரொம்ப சோதிக்கிறாங்க, பணத்தை கொடுத்து சொத்தை கொடுத்து. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம பேணிக்கிறோம் உறவுகளை முதலில் 3 நாளைக்கு அப்புறம், 3 நாளைக்குள்ள பேசி விட வேணும்.
1: ஓ, இது நல்ல டிப்ஸா இருக்கு. 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க கூடாது.
0: 3 நாளைக்குள்ள பேசிடணும்.
2: எங்க ஹதீஸ்லயே அதுதான் வந்திருக்கு.
0: சரி சரி,
2: வெட்ட பந்தம் உறவுகளை 3 நாளைக்கு மேல நம்ம பகைக்க கூடாது.
1: சண்டை போட்டாலும் 3 நாளைக்குள்ள பேசிடணும்.
2: வேற என்ன செய்ய, என்ன அக்கா தங்கச்சி கூட எல்லாம் சண்டை வரத்தான் செய்யும்.
0: சரி,
2: ஒரு அடிக்க முடிக்க ஒன்னாதானே இருக்கு. அதே மாதிரி நம்மளும் சேர்ந்து
0: 3 நாளும் மறந்துடலாமா அந்த சண்டையெல்லாம்?
2: மறக்காது.
0: ஒரு 3 நாள் கோவப்பட்டுக்க வேண்டியதானே, அப்படிதான் சொல்ல வரீங்க? சரி,
1: நன்றி சுல்தானிமா, நன்றி.
2: அதுக்கப்புறம்
1: புலம்பித்தனுடைய பாடல் வரிகள்ல
0: பேசிட்டு இருக்கேன்,
1: ஜானகி பாடி இருக்காங்க இளையராஜாவோட இசையில. பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: தோழிகள்கிட்ட ரொம்ப ஜோராக பேசிகிட்டு இருக்கிறோம். உறவுகளை தமதாக்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு டிப்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். 12:30 ஆயிடுச்சு. சந்தியா, நீங்கள் சொல்லுங்கள், உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு தமதாக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்?
2: நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி உள்ளே வருவாங்க தெரியுமா நம்ம விஷயத்துக்குள்ள, அவங்கள கொஞ்சம் நகட்டிடுவேன்.
1: நகட்டிடுவீங்க? இட் மீன்ஸ் தள்ளி வைங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை அடிக்கடி வெளுத்து விட்ருவீங்க?
2: இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. எப்படி சொல்கிறது, நானே நகட்டுக்கிடுவேன், அதை வச்சு அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க. ஓகே, அவள் விஷயத்தில் நம்ம மூக்கை நுழைச்சிட்டோம், அதனால ஆள் நவுண்டுக்கிட்டு
1: அப்படின்னு வந்து சிம்பாலிக்க புரிய வச்சு.
2: ஆமாம், நெக்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம்
1: உள்ளே
2: வர மாட்டாங்க.
1: சூப்பர், பேசிடலாம், தோழி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா, எப்படிமா உறவுகளை தக்க வச்சுக்கலாம்?
3: உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் சொல்றேன்,
1: சொல்லுங்க.
3: அதை கேட்டுக்கோங்க.
2: சொல்லுங்க.
3: என்னன்னா, ரொம்ப அதிகமா உறவாட கூடாது.
2: கிட்ட
1: போனாலும் முட்டை பகை.
3: பெரிய தெளிவுக்காக இல்ல, அதிக உறவு கண்ண கெடுக்க முது கிட்ட உறவு முட்டை பகை தெளிவுக்காக இல்ல. அதனால ரொம்ப, அதாவது எப்படி இருக்கணும்னா, வானத்துல உள்ள நட்சத்திரம், நிலா, சூரிய, சந்திரன் எல்லாம் எப்படி அதோட வேலைகளை இடைவெளி விட்டு இடைவெளி பாக்குதுவோளோ,
2: அவங்க எப்பவுமே சந்திக்க மாட்டாங்களேமா, சூரியனும் சந்திக்க மாட்டாங்களே.
1: ஆனாலும்
2: நிலா நைட்லதான் வருவாங்க, சூரியன் பகல்லதான் வருவாங்க.
3: ஒருத்தருக்கு
1: ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டாங்க,
3: எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கா பத்தியெல்லாம், காலம் காலமா இருக்கா பத்தியெல்லாம்,
1: அதுதான்
3: உறவு நல்லா
2: இருக்கும்.
3: அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஏதாவது பேசினாங்கன்னா உடனே சண்டை போடணும்னு போனை எடுக்க கூடாது,
2: வீட்டுக்காரங்க
3: கூடாது.
1: சரி,
3: வீட்டுக்காரங்க

0: நீங்க
1: கோபத்தை இங்க
0: கணவர்
1: பாருங்க பா ராஜேஸ்வரிமா, அப்ப கோபத்தை யார்கிட்ட காட்ட முடியும்? கணவர்கிட்ட தான் காட்ட முடியும்.
2: கணவர் இருக்காரு நமக்கு,
1: கணவர் வீட்டுக்காரர் ஏதாவது பிரச்சனை பண்ணா கணவர்கிட்ட தானே காட்ட முடியும்.
2: அப்படி சொல்றீங்களா நீங்க? அடிச்சு உடைக்க சொல்லியே
0: நினைச்சிட்டேன்.
2: வேலையில கவனத்தை செலுத்திடணும் இல்லையா?
0: வீடு அழகாவும் இருக்கு, மனசும் அழகாயிரும், மனசு
2: எல்லாமே சுத்தமாயிரும்.
0: மன்னிக்கிற குணத்தையும் வச்சுக்கிறோம்ங்கம்மா. ஏன்னா இப்ப மன்னிக்கிற குணமே இல்லாதனாலதான் ஈகோ பிரச்சனை. காசு பணம் துட்டு மணி மணி வாழ்க்கை
3: சொல்லுங்க. குற்றம் பாக்கியம் சுற்றம் இல்லைமா.
1: ஓகே,
3: அதனால
2: குற்றமே இருந்தாலும் அதே பாத்துட்டே இருக்க கூடாது.
3: எப்பதான் மன கஷ்டம் தான் பாக்குறப்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, ஒண்ணும் பேசல, உள் கவனத்துல கரையிட கூடாது. ஆமா அவ்வளவுதான்,
2: அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே, சிம்பிள்.
3: ஆமா
2: நன்றிமா, நன்றி.
3: தலையிட கூடாதுமா.
2: நன்றி லலிதாமா, நன்றி. டிப்ஸ்க்கு 12:35 ஆயிட்டுருக்கு நம்ம நிகழ்ச்சியில். சூப்பராக இப்போ ஒரு பாட்டு கேட்டு வரப்புறம் சிவா திரைப்படத்துலேருந்து புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகள். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்காங்க, இளையராஜாவோட இசையில். சமயம் அந்த பாட்டு கேட்க போகிறோம். முன்னதாக சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 12:40 கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உறவுகளை தமதாக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம்.
2: பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: லட்சுமி.
2: சொல்லுங்கம்மா.
3: குடும்பத்துல வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னாலும் சரி, இடம் வாங்கணும்னாலும் சரி, கணவன் மனைவி கிட்டயோ, மனைவி கணவன் கிட்டயோ சஜஷன் கேட்கணும்.
2: சரி, ஓகே.
3: அப்புறம் வந்து வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் நம்ம வயசு அவங்க அனுபவம், அதனால அவங்கள்ட்டையும் சஜஷன் கேட்டு கூடி முடிவெடுக்கிறது உறவுகள் பலப்படும்னு என்னுடைய கருத்து.
2: எந்த முடிவுகள் எடுத்தாலும் எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும்.
3: அவங்கள்ட்ட அபிப்ராயம் கேட்டு
1: அதுக்கு
2: தகுந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கா?
1: இல்ல, அதாவது கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா
2: கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். ஏன்னா அவங்களும் அவங்க அவங்களுக்கு உணர்வுகள் உண்டு, இந்த மாதிரி அவங்களும் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க இல்லையா. அதனால எல்லாருக்கிட்டையும் அவங்கள மதிக்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலே போதும், உறவுகள் நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. சமையான டிப்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள சில உறவுகள் மீத பாசம் இருக்கும், மதிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நம்ம வெளிக்காட்டணும். வெளிக்காட்டாமல் மனசுக்குள்ளே என்ன பாசமாக இருக்கேன், நான் பாசமாக இருக்கேன்னு மனசுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு காலமும் தெரியவே தெரியாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி 3 நாளைக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி அடிக்கடி வந்து நாங்கள் உங்கள் மேலே பாசமாக இருக்கோம், அவங்கள வந்து நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம், உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அப்பப்போ வந்து கனெக்ஷனில் நம்ம இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்றது, அல்லது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்றது, இல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி தொடர்புலயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா
1: வீட்டுக்கு போறது பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு தோணல. பட் போன்ல வந்து நம்ம கேட்டுக்கலாம்.
2: ஆமா, ஏதோ ஒரு விஷயமா எப்படியோ ஏதோ ரூபத்துல
1: அடிக்கடி வராங்களே அப்படிங்கிற ஒரு யோசனையும் வந்துடும்
2: இல்ல. ஒரு தடவை போல இன்னொரு தடவை போன்ல பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்ம வந்து டச்ல இருக்கோம் அப்படிங்கறத காட்டணும், வெளிப்படுத்தணும். அன்பையும் பாசத்தையும் உறவுகள் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதான் நான் வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 12:42 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தோழிகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு
1: இல்லாம
2: செமையான பாடல் வருது. இந்த பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வருது அப்படின்னா

0: நண்பர்கள் 12:48 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம், உறவுகளை தமதாக்க நீங்கள் கடைபிடிக்கும் வழிகள் என்னென்ன அப்படின்னு தோழிகள் பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருக்கிறாங்க. உறவுகள் அப்படின்னா அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்முடைய வாழ்க்கையோட அடிப்படை இல்லையா. நம்ம வெறுமனே வந்து தனிப்பட்ட மனிதனாக ஒரு குடும்பமும் வாழ முடியாது, நம்மளை சுற்றி உறவுகள் வேணும்.
1: ஒரு நல்லது கெட்ட, அதாவது எப்போ உள்ளனாலும் ஒரு நல்லது விஷயம்னாலும் கெட்ட விஷயம்னாலும் அவங்க வேணும் இல்லையா.
0: கண்டிப்பாக
1: நம்ம இருந்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க வரணும்.
0: ஆமாம்,
1: இல்லை நம்ம வீட்டில் வேறு ஏதோ ஒரு விஷயம்னாலும் அவங்க வரணும், நம்மளும் போகணும்.
0: ஆமாம், எப்படி ஒரு பில்டிங் வந்து செங்கல் வச்சு அடுக்கி கெட்டுறோமோ அதே மாதிரி தான் உறவுகள் சுற்றி நம்மளை
1: நிச்சயம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இவங்க இந்த உறவுகள் மத்தியில்,
0: ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்த உறவுகள் அப்படிங்கறவங்க. உங்களுக்கு பேசலாம் அடுத்த தோழி. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம்
0: பேசலாம். வணக்கம்.
1: சரி, கால் பண்ணி பார்ப்போம், லைன் கிடைச்சா பேசுவோம்.
0: இல்லை இல்லை, லைன் கிடைச்சா அமைதியாக இருப்போம். அவங்க வந்துருக்கிறாங்க,
1: பேசுங்கம்மா.
0: உறவுகள் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு வீடு எப்படி செங்கல் அடுக்கி பொறுமையாக வச்சு அப்படி பார்த்து பார்த்து கெட்டுறோமோ அதே மாதிரி தான் அந்த உறவுகளை பாதுகாத்து அப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக, ரொம்பவே சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் எடுத்தாலே போதும் அந்த உறவுகளை அழகாக
1: கண்டிப்பாக
0: பேசலாம். அடுத்து தோழி யார் பேச போகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
0: வணக்கம் வணக்கம், பேசுவீங்களா மாட்டீங்களாங்க? ஓகே, பேசலாம். அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தப்புதானே, ஒரு பலவனவங்க கூட பாசமா வாங்க வாங்க, அப்போ அவங்க பலவனவங்க கிட்ட இருக்கு கூட இப்ப உங்க கூட பிறந்தவங்க சொந்த வந்துமே அப்படி இல்ல மேடம், கஷ்டமா இருக்கு. நான் அவங்க வானிலா எனக்கு நிம்மதியாவே இருக்கு முடியாது மேடம். நான் காலைல 5 மணிக்கு ஹிந்தி படம் உடனே காலையிலே வச்சதுதான், நைட்டு 11 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணுவோம் மேடம். நீங்க தான் மேடம் எங்களுக்கு வரவு, எனக்கு எல்லாம் உங்க வானொலி தான்.
0: எப்படியோ உறவுகளை எங்களை நீங்க தக்க வச்சுக்கிறீங்க, நாங்க கண்டிப்பா உங்களை எல்லாரையும் தக்க வச்சுக்கோம். ரொம்ப நன்றி மேடம்.
2: நீ வானிலா வீட்டுல இருக்க முடியாது, உங்ககிட்ட பேசணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: நன்றி நன்றி,
0: போதும், நாங்க உங்க கூடவே இருப்போம், சரிங்களா? கவலைப்படாதீங்க.
2: நன்றி
0: நன்றி. அடடா, நம்ம எவ்வளவு பெரிய உறவா நம்மள நேர்கள் பாக்குறாங்க பாத்தீங்களா. பேசலாமா அடுத்து சொல்லிக்கிட்ட? வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
1: நாங்க பேர் சொல்ல மாட்டோமா, நீங்க வேணா சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க, அப்படிதானே சொல்லிடுவோமா? ஒரு வாட்டி சந்தியா பேசுறீங்க, யாருங்க பேசுங்க? பேச மாட்டீங்களா?
0: சத்தம் மட்டும் கேக்குதுங்க, கர கர கர கரன்னு. நல்லா பேச மாட்டாங்க. ஓகே ஓகே, அழைத்ததற்கு ரொம்ப நன்றிங்க. 12:51 பேச போற அடுத்த தோழி. வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? அதாவது இங்க பாருங்களேன், நான் ஒண்ணு சொல்றேன், பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப அடுத்த ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்கன்னாலே நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இந்த சைஸ்ல இருக்கு, அவங்க வீட்டுல எந்த சைஸ்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்படிங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அவங்க கம்பேர் பண்றாங்க ரொம்ப.
0: அது இருக்க கூடாது.
3: ஒரு சிலருக்கு அப்படி ஒரு கோணம் இருக்கும், அந்த கோணத்துல நம்ம மாத்திக்கிடணும்.
1: சரி சரி,
3: வர தட்டு வச்சுக்கணும், அப்பந்தான் நம்ம வாழ்வு சிறப்பா இருக்கும் எப்பவும். அதாவது எட்டா நேரத்துக்கு யாரையும் போறோம்.
1: ஓகே மேடம், பேசுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கோம், பேசுங்க.
3: யார்ட்டையும் குறை கண்டுபிடிக்க கூடாது, குற்றம் சொல்ல கூடாது, சுத்தம் பார்க்கும் சுத்தம் இல்லை.
1: ஆமா, இப்ப அவங்க தவறு செஞ்சா என்ன பண்ணுவீங்க, சொல்ல மாட்டீங்களா நீங்க பண்ற காரியம் தவறு அப்படின்ட்டு?
3: அதாவது மேடம் சொல்றத ஒரு பக்குவமா சொல்லணும்,
0: சொல்ற விதம் இருக்குது.
3: அவங்களுக்கு

0: சரி
1: சூப்பர்
0: சரி
1: சூப்பர், அருமையாக
0: சரிம்மா,
1: சொன்னீங்கம்மா. நன்றிம்மா,
0: நன்றி நிகழ்ச்சியாக கலந்துக்கிட்டதுக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி.
1: நன்றி. ஓகே சந்தியா, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
0: கேட்டலாமே.
1: பாட்டு வந்துட்டே இருக்கு. வள்ளல் திரைப்படத்திற்காக வாலின் பாடல் வரிகள் சித்ரா பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாங்க. தேவோட இசையில தான் பாட்டு கேட்க போறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நம்ம ஸ்நேகித நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின எல்லா தோழிகளுக்கும் நன்றி சொல்லிடலாமா சந்தியா?
1: சொல்லிடலாமே.
0: ஒரு பெரிய நன்றிகள். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க, உறவுகளை தம்மதாக்குறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்க. எல்லா நேர்களுக்கும் பெரிய நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். இதுவரை நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கினோம் நான் உங்கள் வீரா மற்றும்
1: நான் உங்களா ஜி சந்தியா ஜெகன்.
0: இன்னும் சில நடிகர்களின் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
3: குழந்தைங்களோட கண்காணிப்பு இந்த டைம் டேபிள்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, பால் குடிக்கிறது, இதுக்கப்புறம் அரை மணி நேரம் அவங்க வந்து வெளில போய் விளாடுறது, பிறகு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு படிக்கிறது, பிறகு அவங்க டின்னருக்கு வருது. இப்படி நம்ம அழகாக ஒரு ரொட்டீன் வைக்கணும். இந்த டைம் டேபிள் வைக்கும் போது பெற்றோர்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும், இவர் இந்த டைமில் இது பண்ணணுமே, ஏன் பண்ணலை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பக்கம். பட் நான் சொல்கிறது இந்த கண்காணிப்பு, இந்த டைம் டேபிள் போடுறது, இந்த கவனம் எல்லாமே 6 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடணும். திடீர்னு 12 வயசுக்கு மேலே வராது. நம்ம நிறையா இந்த போதைக்கு அடிமைகள்லாம் வரது ஆரம்பிக்கிறது எல்லாமே பெரிய பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் இருக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லை ஈவன் காலேஜ் அந்த டைமில் தான். பட் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம அந்த குழந்தைய நிறையா விளையாட்டு முறையில் கொண்டு போகிறது, நிறைய அவங்களுக்கு படிப்பெல்லாம் கொண்டு வருது. இது பண்ணும்போது ஒரு அழகாக டைம் டேபிள் இருக்கும்போது இது பின்னாடி போகணுன்னே அவங்களுக்கு தோணாது. 2 காரணங்கள். 1, குழந்தைக்கு சங்கடமாக இருந்தானா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். பட் 2வது,

படிக்கிற பிள்ளைகளே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு கூட படிக்கிற பிள்ளைகள் சொன்னாங்கன்னா இவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த கூட படிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். நான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்க்குறது பெற்றோர்கள் அவங்க மத்தியில் ரொம்ப பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அது இன்னும் நிறையா பேசணும். அவங்கக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் பிள்ளைகளுக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அவங்க தான் எடுத்துக்காட்டு, பெற்றோர்கள் தான் கண்ணாடி. அவங்க ஒருத்தர் மத்தியில் பேசிக்கணும். அந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 6 வயசுலேருந்தே அந்த நிறைய பிள்ளைகள் ஒன்று, அதாவது நான் குரூப்பாக மட்டும்

0: குழந்தைக்கு பலம்னு இருக்கும். அந்த பலத்தை நம்ம கண்டுபிடிச்சி அந்த பலத்தை வெளியில் கொண்டு வந்து அதோட இஷ்டங்கள், அந்த குழந்தைக்கு எந்த விருப்பம் இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது புரிஞ்சு கொண்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரது எல்லாமே 5-6 வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன ஆகும், 12 வயசு 13 வயசில் சுத்தி முத்தி இருக்கிற பிள்ளைகள் நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாலும் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க, அவசியம் இல்லை. எஸ் அந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லித்தரணும். இது மற்ற பிள்ளைகள் பண்ணுற விஷயங்களை தைரியமாக அவங்க வெள்ளையும் சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு உதவி வேணும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

0: நேரிலே நேரம் பிற்பகல் 1:05.
1: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களிடம் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்குது. கண் தானத்தை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேசிய கண் தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கண் தானம் குறித்து தகவல்களை தருவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள். கண் தானம் செய்ய வயது வரம்பு ஏதாவது உள்ளதா? கண் தானம் செய்வதற்கு முறையாக எங்கு பதிவு செய்யணும் சார்?
2: எந்த வயதினர்களும் கண் தானம் செய்யலாம். 1 வயசுக்கு மேலேருந்து யார் வேண்டாலுமே கண் தானம் செய்யலாம். ஆண் பெண் இரு பாலாருமே வந்து ஈக்குவலாகவே இந்த இதுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எல்லா பெரிய கண் ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ணுறதுக்குன்னு உண்டான வசதிகள்லாம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பதிவு பண்ண முடியலையோ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஐ டொனேஷன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இதே தமிழ்நாடோடைய கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்டான ஒரு ஆர்கன் ஷேரிங் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கூட நம்ம போய் பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் இதுகள்லாம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு பதிவு பண்ணிவிட்டு அந்த அட்டையை பாக்கெட்டில் வச்சுக்கிடுவோம், பட் நம்ம தவறுனதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கப்புறம் இது வந்து ஐ பேங்க் கண் வங்கியில் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய பெற்றோரோ நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளுடைய சிப்ளிங்ஸ் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்களோ இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அவங்கனால அந்த நேரத்தில் கூப்பிட்டு கண்ணை எடுக்கிறதுக்காக அவங்களால இது பண்ண முடியும்.
1: ஒருவர் இறந்த பிறகு எத்தனை மணி நேரத்திற்குள்ளாக கண் அந்த அறுவை சிகிச்சையை வந்து நடத்தி முடிக்கப்படுகிறது? இப்போ வந்து ஒரு நபர் இறந்திருக்கிறாருன்னா உடனடியாக தானம் செய்யக்கூடிய இடத்திற்கு தகவல் தெரிவிக்கணுமா? அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
2: இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்டா இதுதான் வந்து அந்த கண்ணை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறது பொறுத்தது. பொதுவாக இது இறந்ததுக்கப்புறம் 1-2 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கிறது தான் நல்லது. பட்டு அந்த 6 மணி நேரம்டா நம்ம வீட்டார்கள் என்ன மாதிரி யோசிக்கணும்டா. இப்போ நம்ம வீடு ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றாங்கண்டா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம வீட்டிலேருந்து 2-3 மணி நேரம் தள்ளி இருக்குதுண்டா, நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம 6 மணி நேரத்தில் நம்ம கால் பண்ணும்போதும் அவங்க 2 மணி நேரம் புறப்பட்டு வந்தாங்கண்டா, அது அந்த 6 மணி நேரங்கிறது டைம் கிராஸ் ஆகிடும். அப்படின்னா அவங்களால அது எடுக்க முடியாது. எடுத்தாலும் அதை நல்லபடியாக

0: வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுது.
1: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படிம்பாங்க. இறந்த பிறகு புதைக்கவோ எரிக்கவோ செய்கிற உடலை நமது உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் பல குடும்பங்களில் நாம் வந்து ஒளியேற்ற முடியும். அந்த வகையில் கண் தானத்தோட முக்கியத்துவம் என்ன, பல்வேறு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள்.

நேர்களை நேரம் பிற்பகல் 1:10. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் தரமான சத்துக்கள் நிறைந்த தாமரை விதையை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே காலத்தால் அழியாத காவிய கானங்களான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சிகளை வழங்க மகிழ்ச்சியாக வந்திருக்கேன். நான் உங்கள் மீரா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. நாம் இன்னைக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு இல்லாமல் எதை சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்முடைய மனமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி வந்து தரமான சத்துக்கள் இந்த தாமரை விதை பற்றி தான் பேச போகிறோம். தாமரை விதையில் சத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த தாமரை விதையில் புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த தாமரை விதையை யாரெல்லாம் சாப்பிடலாம், அதை எப்படி உணவில் எடுத்துக்கிறது, இன்னும் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கிறீர்களே, கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் டி எம் சவுந்தரராஜன், சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், இரு துருவம் திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.

நேர்கள் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம்தான நிகழ்ச்சி இன்றைய நலம்தான நிகழ்ச்சியில் தாமரை விதையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிருக்கோம். நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த தாமரை விதைக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேரை சொன்னா அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆட இது தானா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம இந்த கடைகளில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்கானா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதாங்க தாமரை விதை. ஒரு காலத்தில் இந்த மக்கான அந்த தாமரை விதைகள் வந்து அரசர்கள் வந்து சாப்பிட்ட உணவாக வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவில் நமக்கு வந்து நம்ம எல்லாருமே ஆரோக்கியம் அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படி நிறைஞ்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நாமளும் வாங்கி நம்ம உணவு முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தாமரை விதையில் புரதம், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதால இதை எல்லாருமே சாப்பிட்லாங்க. குழந்தைகள், மாணவர்கள் ஆகட்டும், அல்லது படிக்கிற மாணவர்கள்லேருந்து வயதானவர்கள்லேருந்து அதிகமாக வந்து ஒர்க்

பண்ணக்கூடிய வேலைப்பளு அதிகமாக இருக்கிறவங்க, நிறைய உடற்பயிற்சி செய்கிறவங்க இப்படின்னு எல்லாருமே வந்து இந்த மக்கானவை உணவில் வந்து சேர்த்துக்கலாங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாம் தாமரை விதையில் இருக்கக்கூடிய தரமான சத்துக்கள் பற்றி. 1:19 ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்க போகிறோம். கண்ணதாசனின் பாடல் வரிகளை TM சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: 11:23 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. இன்றைய நலம்தான நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் தரமான சத்துக்கள் நிறைந்த தாமரை விதை, அதாவது மக்கானா பற்றி தான். இந்த மக்கானாவில் வந்துட்டு மக்னீஷியம் இருக்கிறதுனால மூளையோட செயல்பாடை வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த மக்கானா வந்து உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு இந்த மக்கானா வந்து உதவியாக இருக்குது. இதய ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் இந்த மக்கானா, அதாவது தாமரை விதை, ரொம்பவே நல்லதுங்க. இனியும் இதற்கெல்லாம் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், புலமை பித்தனுடைய பாடல் வரிகளில் தான் பாடல் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தர நிகழ்ச்சி. பேசிகிட்ருக்கோம் தரமான சத்துக்கள் நிறைந்த தாமரை விதை பற்றி தான். இந்த மக்கானால் வந்துட்டு கால்சியம் வந்து இருக்குது அப்படிங்கிறதால எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது ஒரு வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட இல்லை ஒரு உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது எல்லாம் வந்து இந்த மக்கானாவில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதால உடல் எடையை குறைக்கிறவங்க கூட இந்த மக்கானா அதாவது தாமரை விதைகளை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்க. 1:30 ஆகிட்டுருக்கு, இப்போ பாடல் கேட்கலாம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே. எந்த திரைப்படத்தில் இருந்து? கௌரவம் படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாட்டு பாடியிருக்கிறாங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாடல் வருது. கேட்கலாம் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில்.

ஆயிடுச்சு 1:35. நம்ம நெல்லைப்பன்மலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. இன்னைக்கு தாமரை விதையுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிருக்கிறோம். என்னம்மா உடல் எடையை குறைக்கிறவங்க இதை சாப்பிடலான்னு சொன்னீங்க எப்படி அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த தாமரை விதையை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வரலாம். இது எப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம வந்து ஏதாவது கண்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த தாமரை விதைகளை வறுத்து அதை வந்து நம்ம சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய வயிறு நிறைந்த ஒரு உணர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதால நிறைய தேவையில்லாத எண்ணெய் பொருட்கள் எண்ணெயில் பொறிச்ச ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றத தவிர்ப்போம் இல்லையா? அதனால் உடல் எடை கூடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தாமரை விதைகளை உணவுல சேர்த்துக்கலாம். இன்னும் எப்படிலாம் உணவில் சேர்த்துக்கலாம், என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசலாம். 1:35 ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சியில். சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டுருக்கு உங்களுக்காக, ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதனுடைய இசையில பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் 1:36 கேட்டுகிட்டே ரசிச்சுட்டே நினைஞ்சிருங்க.

0: ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். 1:40 ஆயிட்டுருக்கு. நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் தரமான சத்துக்களை கொண்ட தாமரை விதைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வேறு எப்படிலாம் இதை வந்து ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த மக்காணாவை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூடவே மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி அதோட சேர்த்து தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லதுங்க. இது கூட பால் சேர்த்து பாயசம், கீர் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். எப்படியோ ஒரு வகையில் இந்த மக்கானா, அதாவது தாமரை விதைகளை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுனாலே ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பேசலாம் தொடர்ந்து. இப்போ பாட்டு வந்துட்டுருக்க நேர்களே, உங்களுக்காக எந்த திரைப்படத்தில் இருந்து அப்படின்னா, பார்த்தால் பசி தீரும் அந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை எல் ராகவன் பேசி சில பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் தான் பாட்டு வருது, கேட்கலாம்.
1: இடையின மாம் இடையின மாம்.

நேரம் ஒரு மணி 49 நிமிடம் நேர்கள் கேட்டுட்டுக்கிறீங்க நலம்சாரா நிகழ்ச்சி. இது நம்ம நெல்லை பண்பலை 102.6. இன்னைக்கு தரமான சத்துக்கள் நிறைந்த தாமரை விதை அதாவது மக்கானா பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். எப்படிலாம் சாப்பிடலாம், எந்தெந்த வகைகளில் சாப்பிட்லன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்து வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு தோசையாகவோ அல்லது அடையாகவோ செஞ்சு வந்து சமைச்சு கொடுக்கலாம். அது மாதிரி ஸ்மூதியாக கூட வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் பவுடர் பண்ணி. குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் இல்லையா. அவங்களுக்கு லட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு சாக்லேட் பார் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்க எப்படியாவது உணவில் அதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மக்கானால். ஒரு 1:50 நிமிடம் ஆயிட்டு இருக்கிறீர்களே. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாட்டு வந்துட்டே இருக்கு. பாசமலர் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க ஜமுனா ராணி, விஸ்வநாதன் ராமபத்தி இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் விற்புகள் 1:55 நிமிடம் ஆயாச்சு. நம்ம நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு நேர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தரமான சத்துக்களை கொண்ட தாமரை விதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய உணவு முறைகளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்து நாளைய நம்முடைய பெரிய ஆரோக்கியத்திற்கு நாளைக்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் தான் இருக்குது. ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய உணவு முறைகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறது தான் ஆரோக்கியமான மனதிற்கு அடிப்படையாக இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நலம் தர நிகழ்ச்சி நிறைவு பாடல் கூட கேட்க போகிறோம்ங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எங்கள் தங்கம் திரைப்படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம். நிகழ்ச்சி இதுவரை மகிழ்ச்சியை வழங்கினேன் நான் உங்கள் மீரா. நேர்கள் பாடலை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9443360074 அப்படிங்கிற இந்த முகவரி இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் மறக்காமல் உங்கள் பேர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குக்கு நிகழ்ச்சிக்காக.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 2:01. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறேன். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். நேர்களே, குக்கு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443607 94. திரும்பவும் சொல்கிறேன், 9443607 94 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை எங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியங்கா ஊர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்குது. நரசிம்மா திரைப்படத்திலிருந்து இன்றைக்கி ஓணம் பண்டிகை அப்படிங்கிறனால இந்த பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதோ.

8 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்லேயே நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும்னா

வாட்ஸ்அப் நம்பர் 9443336074 9443336074. இந்த நம்பருக்கு உங்களோட விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் மகேந்திரன், தயாநிதி, மாதவன், மணிகண்டன், பாலு, செல்வி இவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது. தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 2:13. கேட்டுட்டு இருக்கீங்க அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி கருப்பசாமி அவங்களோட விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. தீபம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் ராஜபாளையம்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் இருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.
1: வரும்

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்கா ஒரு இந்திரா பாக்யலட்சுமி சரவணகுமார் இவங்களோட விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்குது நீயா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் நிஷா, சகில், அமீரா, ஃபாத்திமா, கந்தசாமி பாளையம், ஈரோடு மாவட்டம், அவங்களுடைய விருப்ப பாடலாக தாய்மேல் ஆணைய திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் இதோ.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 2:33 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் அண்ணாநகர் பிரியா, அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கிறீர்களே, நாணயம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க கொக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடையாமலி, பால்ராஜ், தினகரன், ஆகாஷ் இவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது. நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:45. கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கோ நேர்விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சந்திரா அவங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கனா திரைப்படத்திலிருந்து

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:50 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கிஷோர் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு நேர்களே. ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து

நேர்களே, குக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜே சந்தியாஜகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. நன்றி.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவைக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவைக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாண்டினாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமோ, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் 2வது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆன் பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மீண்டும் மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேர பிற்பகல் 3:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இது திரை அருவி. நேர்களை திரை அருவி நிகழ்ச்சியில இன்னைக்கும் வந்துட்டு சூப்பரான கான்செப்டோட நான் வந்திருக்கேன். அப்படி என்னம்மா சூப்பர் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன், என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஹீரோவுக்கு இன்ட்ரோ வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு வந்து இன்ட்ரோ வந்து, அதுவும் மாசாக வந்து நிறைய படங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள்

0: தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அது என்ன பாட்டு, என்ன திரைப்படம், அந்த பாட்டில் வரக்கூடிய ஹீரோயின் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் பேச போகிறாங்க பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், நான் வீட்டு பேசுறேன். முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கேன்.
0: ஆ ஓகே, சந்தோஷம். சரியாயிடும், சீக்கிரமே சரியாயிடும் சார். நம்ம நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்கு கேள்வி கொடுக்கலாமா?
1: ஆ கொடுங்க மேடம்.
0: ஓகே, கேளுங்க.

0: என்ன முருகன் சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன படம், யார் ஹீரோயின், என்ன பாட்டு? ஐயா படம், என்ன பாட்டு? முதலே வந்து அட்டகாசமா வந்து ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ல முதல் சாங் வந்து நயன்தாரா பாடல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நன்றி. நம்ம திரையரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸோட ஒரு இன்ட்ரோ அறிமுக பாடல்கள் வந்து ரொம்ப மாசாக கட்டிருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நான் கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுத்துடலாம். நேர்கள் இதுக்கு தான் பதிலாக கண்டுபிடிக்கணும்.

0: கேள்வி தான் அடுத்த கேள்வியாக வச்சுருக்கிறோம். இது எந்த பாடல், எந்த ஹீரோயினுடைய இன்ட்ரோவாக இருந்தது அப்படிங்கிறதா நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம ஐயா திரைப்படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. டிப்பு மதுமிதா குரல்களில் முன்னாடி இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி நேற்று பேசிடுவோமா, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: மகாலட்சுமி பேசுகிறேன்.
0: மகாலட்சுமி, உங்களுக்கான கேள்வி ஏற்கனவே கேட்டீங்களா?
1: எங்களுக்கு ரேடியோ எதுவுமே காதே ஏத்தலையே மேடம்.
0: ஓகே,
1: மூணு நாள் ஆச்சே.
0: ஓகே ஓகே, இன்னும் உங்களுக்கு அந்த பகுதிகள் சரியா
1: கேளுதான். நீங்க பேசுறது பாட்டி எதுவுமே கேட்கறது.
0: ஓகே ஓகே, சரி. உங்களுக்கான பாடல் இப்ப நான் கொடுக்குறேங்க, கேளுங்க சரிங்களா? கேளுங்க.

0: ஜெமினி படத்துல தீவான படல யார் ஹீரோயின் இதுல?
1: விக்ரம்
0: ஹீரோ ஹீரோயின்.
1: அது அவங்க பேரு ஏதோ ஒரு பேர் வரும்,
0: ஏதோ ஒரு பேருங்க, என்ன பேரு ஞாபகம் இல்ல. அவங்க பேர் வந்து கிரண். கிரண் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட இன்ட்ரோ சாங் தான் ஜெமினி படத்துல இந்த தீவான பாடல். சூப்பரா கண்டுபிடிச்சிங்க மகாலட்சுமி, நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நன்றி. சீக்கிரம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும், நீங்க நிகழ்ச்சியில தொடர்ந்து நல்லா கேட்கலாம். நன்றிமா,
1: நன்றி.
0: ஓகே நேர்களே, இப்ப நம்ம ஐயா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திரையறிவு நிகழ்ச்சியில கதாநாயகிகளுடைய அறிமுக பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஹீரோயின் இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது எவ்வளோ ஹீரோ இன்ட்ரோ சாங்க்கு ஈக்குவலாக வந்து நிறைய தமிழ் சினிமாக்களில் சமையா மாசா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் நம்ம கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக கேட்க போகிற அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிற கேள்வி பாடல் இதோ.

0: பாடல்லாம் எந்த ஹீரோயினோட இன்ட்ரோவாக இருந்தது, இது என்ன திரைப்படம் அப்படிங்கறத சொல்றதுக்கு நேர் இணைப்பில் வந்தாச்சே, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் சந்திரகிரியிலிருந்து முருகப்பெருமாள் பேசுறேன்.
0: தூத்துக்குடி மாவட்டம் சந்திரகிரியிலிருந்து முருகப்பெருமாள்.
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க சார், பாட்டு கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம். அமர்கலம்.
0: அமர்கலம் படத்துல
1: அஜித்தும் ஷாலினியும் நடிச்சிருப்பாங்க.
0: சரி,
1: சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை, அந்த பாட.
0: சூப்பர். இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு, என்னன்னு தெரியுமா?
1: சரிங்களே,
0: அது ஷாலினியே பாடியிருப்பாங்க அவங்க குரல்லே.
1: ஆமாம்மா.
0: சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில், நம்ம திரையறிவில் அடுத்த பாட்டு கேள்வி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். கொஞ்சமாக

இந்த பாட்டு எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாட்டு, என்ன பாட்டு, எந்த ஹீரோயின் இதில் இன்ட்ரோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு எனக்கு பதில் தெரியுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் முறையின் 0462256113 ஓகே, இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சூப்பரான ஒரு பாடல் கேட்டலாம். அதே ஷாலினி குரலில் தான் பாடல் கேட்க போகிறோம். அமர்கலம் திரைப்படத்தில் இருந்தேன்.

நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கிறீங்க. 3:23 இது திரையரவி. இன்றைய திரையரவி நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் ஹீரோயின் இன்ட்ரோ சாங்ஸ் தான் வந்து கேள்விகளாக கேட்டுட்ருக்கிறோம். ஏற்கனவே ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம், என்ன கேள்வி அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை நேர்களுக்காக கொடுத்துடலாம்.

வந்து ஒரு ஃபேமஸான ஹீரோயினோட இன்ட்ரோ பாடல் தான் இது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது, என்ன பாட்டு, அந்த ஹீரோயின் யார் அப்படிங்கிறத நேயர்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்க ஒரு சூப்பரான பாடல், இது ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ சாங் தான். இது எந்த திரைப்படம் அப்படின்னா, ஆசை திரைப்படத்திலேருந்து சுவலக்ஷ்மி அவங்களுடைய இன்ட்ரோ பாடல் அமைந்த ஒரு பாடல் தான் இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாம்.

நேரில் நம்ம திரையறிவு நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்விக்கான பதிலை நானே சொல்லிடுறேன். இது கொஞ்சம் மைனாக்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய அறிமுக பாடலாம் இருந்தது. அந்த படத்தில் இன்ட்ரோ பாடலாம் இந்த பாடலாம் அமைஞ்சிருந்தது. கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்தால் அந்த பாடலேருந்து அமைஞ்சிருந்தது. இதுதான் அந்த கேள்விக்கான பதில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு திரையிட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்கள் இனி கேட்க இருக்கிறீங்க, தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறீங்க 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலந்தஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து புதிய தும்பி நிகழ்ச்சி காத்துட்ருக்கவங்களுக்காக கலகலப்பான விளையாட்டு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் 0462256113 நேர்களை நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.

முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி போடோலோய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வால் குனார் ரோஹித் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கென்றப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பட்சி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் 2வது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தர வரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மந்தியலை 1100 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்போடு இணைஞ்சிருக்கிற அன்பனீர்களுக்கு ஸ்வீட்டான கியூட்டான ஹாப்பியான மாலை வணக்கங்கள். என்ன வணக்கம் அப்படி உள்ள போகுது அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, உற்சாகமா இப்போதான் வந்து நான் அந்த பிரிஸ்க் ஆயிருக்கேன். ஏன்னா 4 மணி ஆயிடுச்சுங்களேன். 4 மணி அப்படின்னாலே ஒரு உற்சாகம் தொத்திக்கும். ஏன்னா இது பொதுகி தும்பி நிகழ்ச்சி, விளையாட வேண்டிய கலகலப்பான விளையாட்டெல்லாம் விளையாட போகிற நேரமாச்சே. பொதுகி தும்பி நிகழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியை வழங்க வந்துட்டோம். நான் உங்கள் மிரமற்றம்,
1: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
0: சித்ரா அக்கா எப்படி இருக்கீங்க நீங்கள்?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஆமாம், ஒரே ஒரு பரபரப்பாக இருக்குது. என்னன்னு தெரியலக்கா.
1: ஏமா,
0: இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், நேர்கள் என்னென்ன மார்க்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு ஒரே ஆர்வமாக இருக்குது.
1: அவங்க என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு வேற மனசுக்குள்ள கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு,
0: கொஞ்சம் பயமா வேற இருக்கு. எந்தெந்த நேர்கள் எந்தெந்த டாஸ்க்லாம் கொண்டு வர போறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கேம் ஷோ வந்து ஜாலியா ஃபன்னா இருக்க போகுது அப்படிங்கறத உண்மை.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஜாலியா ஃபன்னா விளையாடணும் இந்த விளையாட்டு அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் வந்திருக்கோம் இல்லையா.
0: ஆமா, எதுவும் ஜெனரல் நாலேஜ் கேள்விகள் அது மாதிரி எதுவுமே வேண்டாம். ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு கலகலன்னு முடிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி.
1: ஆமா, ஒரு மணி நேரம் போறதே தெரியாம நம்ம விளையாடணும்.
0: ஆமா, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம புது நேர்களுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஒரு நேயர் வந்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் நீங்கள் கொடுப்பீங்க, இன்னொரு டாஸ்க் நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு டாஸ்க் முடிக்கிறோம், யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு மார்க்கு. ஆனால் எல்லாருக்கும் கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் தான்.
1: 40 செகண்ட், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேயர்களே. ரொம்ப கண்டிப்பாக
0: அவன் நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462251 1 மற்றும் ஒரு 0462251 1 சித்ராக்கா
1: சொல்லுமா,
0: நம்ம நேயர் யார், முதல் நேயர் வர போறாங்க, பேசிடலாமா?
1: பேசிடலாமே.
0: எஸ் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம் இருவருக்கும்.
0: யார் பேசுறீங்க?
1: ஏர்வாடியில இருந்து சுபைதாவா?
0: ஜுனைதா.
1: சுனைதா,
2: முதல் வந்துட்டேன்.
1: முதல் நேயரா வந்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உற்சாகமா வந்திருக்கீங்க சுனைதா. உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி நிகழ்ச்சி, சரிங்களா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, டாஸ்க்

0: நீங்க கொடுக்குறீங்களா நான் கொடுக்கணுமா?
1: உங்களுக்கான
0: ஒரு இடக்கு மடக்கான ஒரு கடி கேள்வி தான் கேட்க போறேன், சரிங்களா? சரி, ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள
1: அப்புறம் ரத்தம் வந்துட போது இல்ல,
0: ஆயும் படும் அளவிற்கு கடிக்க மாட்டேன். ஓகேம்மா, ஒரு தண்ணி தொட்டி இருக்குங்க, அந்த தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு காக்காவும் கழுகும் வந்து விழுந்துருது, சரிங்களா? கழுகு பறந்து போயிருச்சு, காக்கா பறந்து போல, ஏன்? இதுதான் உங்க கேள்வி.
1: நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி இப்படி ஆன்சர் சொல்லுவாங்க நான் கூட நினைக்கல. மேரா
0: அப்படி சொல்வீங்க, நாங்க சத்தியமா நினைக்கலையே. காக்கா கரைந்து விடும் என்பதால், கரையும் என்பதால், தண்ணீருக்குள் கரைந்து விட்டது, பறந்து போகவில்லை என்பது சூப்பரா சொல்லிருக்கீங்க.
1: மிக சரியான விடை சுனிதாக்கு, பாராட்டுகள்.
0: ஒரு மார்க் உங்களுக்கு.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, அப்படி உற்சாகமா கேளுங்க. இப்ப எப்படி மேரா கேட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் உற்சாகமா கேளுங்க.
0: கேளுங்க
2: மேடம், ஓட்ட பந்தயம் சேர்ந்திருக்காங்க.
1: சரி,
0: 10 பேர். என்னது
1: நடக்குது?
0: சரி,
1: 10 பேர் சேர்ந்து இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் தான்
0: வின் பண்ணாரு. யாரும் கேக்குறீங்களா?
1: ஏன் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க.
0: சேர்ந்துருக்காங்களா?
1: மொத்தமே
0: 10 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் ஓடி வின் பண்ணிருக்காரு.
1: சரிதானா விடை?
0: விடை சரிதானா?
1: இல்ல சரிதானா? சரி,
0: இப்படி வந்து நீங்க தான் எனக்கு அடிச்சிட்டீங்க. இப்போ
1: யோசிக்கவே இல்லாம யோசிச்சு ஒரு விடைய கரெக்டா ஆனா சொல்லிட்டாங்க. நம்ம மேரா 10 பேர் சேர்ந்து இருக்காங்க.
0: சரி, ஓகே, நன்றிமா. இப்போ நேர்களே, ஒரு சூப்பரான அட்ரஸ்மெண்ட் பாட்டு கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேச போறோம். சிவாஜி படத்துல இருந்து தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏ ரஹ்மான், பென்னி தயால் இவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க. ஏரமனோட இசையில தான் பாடல் வருது, கேட்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட கட கட

0: மீனாட்சி புரத்திலிருந்து யாழினி. யாழினி நீங்க கேள்வி, நலமா இருக்கிறோம், நீங்க கேள்விய கேக்குறீங்களா இல்ல நாங்க கேக்கட்டுமா? நாங்க கேக்கவா? ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வி கேட்டுருவோமா யாழினிக்கு? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. என்ன
1: சரி என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கே ஆர்வமா இருக்குக்கா.
0: ரெண்டு கழுத சேர்ந்து கணக்கு போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கேன் யாழினி. ரெண்டு கழுத சேர்ந்து கணக்கு போட்டா எப்படி இருக்கும்?
1: உங்களுக்கான 40 செகண்ட் இதோ.
0: ரொம்பலாம் போட்டு மண்டையை உடைச்சு யோசிக்காதீங்க யாழினி. ரொம்ப ஈஸியானதுதான்.
1: யோசிச்சுட்டு இருக்கிறாங்க.
0: அப்படி ரொம்ப யோசிக்கிறீங்க? என்ன
1: தெரியல, ரொம்ப ஃபன்னாவே யோசிங்க.
0: ரொம்ப ஃபன்னா யோசிங்க. நான் ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் கேட்கல.
1: சொல்லிடுவா
0: எங்கேயாவது உதைக்கும், அவ்வளவுதான். கணக்குல விட எங்கேயாவது உதைக்கும்.
1: எதிர்பார்க்கல,
0: எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன யாழினி,
1: நீங்க என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க? நம்ம
0: நீங்க சொல்லுங்க யாழினி.
2: உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் கொடுக்குறேன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது வேலைக்கு போகும் விலங்கு, என்ன விலங்கு?
0: வேலைக்கு போகக்கூடிய விலங்கு.
2: விலங்கு
1: வேண்டாமா
0: அப்படின்னு யோசிச்சேன். அதா பாருங்க, கரெக்ட் தானா யாழினி? நன்றி யாழினி, நன்றி நன்றி. ரொம்ப அழகா கலந்துட்டீங்க, நன்றி.
1: ரெண்டு மார்க்கும் அக்கா கொடுத்துருக்கீங்க, நன்றி.
0: ரொம்ப ஈஸியா எனக்கு மார்க் கொடுத்துட்டீங்க.
1: ஆமா, ரெண்டு மார்க் அப்படி சோலையா எடுத்துட்டீங்க. ஓகே, அடுத்த பாட்டுக்கு அப்புறம் எனக்கு மார்க் கிடைக்குமா அப்படின்னு பாக்கலாம். ஓகே, இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. உத்தம புத்திரன் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். விஜய் ஆண்டனி அப்புறமா ஜனனி இவங்கெல்லாம் பாடிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட அட்டகாசமான இசையில அண்ணாமலையோட பாடல் வரிகள்ல தான் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
3: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: கூல்.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
2: சிவாஞ்சி படத்துல இருந்து அப்படி பல்லே இலக்கான அப்படி சமயம் ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு பாட்டு கேட்டு. நேரமாகிடுச்சு 4:15. நீங்களும் என்ஜாய் பண்ணி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பொதுகி தம்பி நிகழ்ச்சியில் அடுத்து யார் பேச போகிறாங்க, விளையாட போகலாங்க, கேட்டலாமாக்கா?
3: கேட்டலாமா.
2: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
4: ஹலோ
3: ஹலோ வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?

0: நேரமாயிடுச்சு 4:23. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலையின் 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் அட்டகாசமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கலகலப்பை விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் யார் விளையாட வர போறாங்க பேசிடலாம். வணக்கம்.
1: சொல்லுங்க
0: நம்ம விளையாடலாமா? போட்டி உங்களுக்கும் எனக்கும். உங்களுக்கு இருக்கிறத 40 செகண்ட்குள்ள நீங்க வந்து நிறைய தும்மல் போடணும். என்ன தும்மல் போட சொல்றீங்க அப்படின்றாதீங்க சரிங்களா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாட போறீங்க, அந்த பாட்டுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கிடல தும்மல் போட்டுக்கிட்டே பாடணும்.
2: ஒரு பாட்டை பாடணுமா? இப்படி எல்லாம் டாஸ்க் கொடுத்தா நல்லா நீங்களே விளையாடுங்க அப்படின்னு
1: சொல்லிடுவேன்.
0: சரியா, தும்மல் பாட்டு பாடுறதுக்கு ரெடியா? ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க?
2: என்ன பாட்டு பாட போறீங்கன்னு சொல்லிருங்க. அதுல ஏதாவது வார்த்தையாவது தெரியுமா எங்களுக்கு?
0: டக்குன்னு யோசிங்க,
2: ஏதாவது ஒரு பாட்டு
0: டக்குன்னு.
1: சரி,
0: உங்களுக்காக 40 செகண்ட்ல எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 தும்மலாவது போடணும் சரிங்களா?
1: சரி,
0: ஓகே, ஸ்டார்ட்.
1: 100 வருஷம் சும்மா இந்த மாப்பிள்ளை சும்மா.

0: பாட்டு வரீங்க அச்சம்மான் மட்டும் கேக்குது,
1: சும்மா சும்மானு கேக்குது எனக்கு.
2: மாப்பிள்ளையும் பொண்ணு
1: நூறு வருஷம் சும்மா சும்மா நல்லா இருக்கேன். நூறு வருஷம் சும்மா, நூறு வருஷம் சும்மா
0: சாந்திமா.
1: ஆக மொத்தம் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான்னு சொல்லிட்டு பத்து தும்மலுக்கு வேலை போட்டுட்டீங்க நீங்க. பத்து பதினஞ்சு தும்மல் சொன்ன வார்த்தை இந்த ஒரே வார்த்தை, நூறு வருஷம் சும்மா மாப்பிள்ள சும்மா.
0: ஆனா நீங்க பாட பாட நாங்க வந்து எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க. சூப்பரா பாண்டிங்க, சூப்பரா தும்மல்
2: போட்டீங்க,
0: ஜாலியா
1: என்ஜாய் பண்ணிப்பாங்க எல்லாரும்
0: சரிங்களா. சூப்பர்மா,
1: ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க, எவ்வளவு ஸ்போர்ட்டிவா கலந்துகிட்டு இருக்கீங்க.
0: சரி உங்க டாஸ்க் என்ன?
2: எனக்கு வந்து கண்டு பூவுக்கும் காணாமல் காய் காய்க்கும், அது என்னது
0: கேள்விப்பட்டிருக்கனே.
1: கண்டு பூவுக்கும் காணாமல் காய்
0: காணாமல் காய் காய்க்கும், கண்டு பூவுக்கும் காணாமல் ஏதோ மறைஞ்சுதான் இருக்கும் என்ன தெரிய. ஆனா இது கேள்விப்பட்ட ஒரு விடுகையாட்ட இருக்குது.
2: ஒரு அக்கா சொன்னீங்க,
0: நான் தான் சொன்னேனா
1: இப்படிலாம்
0: கடவுளே அவ்வளவு மறதி ஆயிருச்சு எனக்கு.
1: இப்படி இப்படிலாம் யோசிச்சு கூட இருக்க மாட்டாப்ல. நம்ம கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், நல்ல ஒரு
0: எனக்கு ஒரு க்ளூ கொடுங்களேன் சாந்தி.
1: சத்துள்ள பொருளா?
2: ஆமா,
0: காணாம காய் காய்க்குமா?
2: நம்ம காபி குடிப்போம், முதல்ல
0: காபி குடிப்போமா? காபிக்கு என்ன அதை வச்சு குடிப்போமா? முறுக்கா? அது எப்படி முறுக்கு?
1: காபி குடிக்கிறவங்க சொல்றாங்க.
0: டைம் முடிஞ்சிருச்சு. என்னதுமா அது?
2: வேர்கடலை.
0: வேர்கடலை? ஓ கடலை.
1: கடலை கடலை
0: ஓ, அடியில மண்ணு கடியில காய்க்குது இல்லையா, வெளியே பூ போகுது. இந்த சின்ன விடுகதை கூட தெரியாம போச்சு. ஆனா இதை எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிக்கிற காலங்கள்ல. அப்படியா? நான் தான் சொல்லி நான் சொன்னேன் இப்படி மறந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு மார்க் உங்களுக்கு தான் இருக்குது. சூப்பர்மா, ரெண்டு மார்க் வாங்கியிருக்கேன். சாந்தியம்மா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி சாந்தி,
0: நன்றி நன்றி. சுக்கு காபி குடிக்கும் போது கடலை வச்சு சாப்பிடுவாங்களா என்ன?
1: சுக்கு காபி குடிக்கையில வந்து கடலை வச்சு சாப்பிடுவாங்களோ என்ன தெரியல. நல்லா சுண்டல் வச்சு சாப்பிடுவேன், நல்ல பயிறு சுண்டல் வச்சு சாப்பிடுவேன். நீ வேற பசிய கிளப்பி விட்டுட்டு
0: இருக்க. டீ டைம் வேற ஆச்சு. இப்பமா நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்ப பாட்டு வந்துட்டே இருக்க நேர்களை, கந்தசாமி படத்துல இருந்து பயங்கரமான அட்டகாசமான அதிரடியான பாட்டு தான் கேட்க போறோம். ரீட்டா பாடியிருக்காங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில தான் பாட்டு வருது, கேளுங்க.

0: நேரம் 4:34 நிமிடம் புதிய துமி நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து சித்ராக்கா
1: சொல்லுமா,
0: உங்க கூட போட்டி போடுறதுக்கு எந்த நேயர் வரப்போறாங்க
1: பார்க்கலாமே.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க? வணக்கம் வணக்கம்.
0: வந்துட்டாங்க சாரு.
1: வந்துட்டாங்க சார். நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க பேரை கூட சொல்லிடுவாங்க போல. நம்ம மேரா அவங்க எப்பவுமே ஜோரா இருப்பாங்க, ஜோரா பேசுவாங்க.
0: கிருஷ்ணன் சார் வந்தாலே ஒரு கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காதே.
1: சரி கிருஷ்ணன் சார, இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா தான் கேட்கணும் இல்லையா, திருவோணம் இல்லையா? ரொம்ப ஈஸியா உள்ள ஒரு கேள்விதான், ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். உயர பறக்கும் ஆனா ஊரை சுற்றி பறக்காது. பட்டமான்னு கேக்குறீங்களா? ஊரை சுற்றி பறக்கும்ல பட்டம், ஊரை சுற்றி அப்படி விட்டோம்னா பறக்குமே. ஊரை சுற்றி பறக்காது இது. உயரதான் பறக்கும் ஆனா ஊரை சுற்றி பறக்காது. கஷ்டப்படலாம் வேண்டாம். இந்த மாசம் அதெல்லாம் நம்ம கொண்டாடிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம்.

0: ஆமா, அது கூட இன்னொன்னு இதுல வந்து ஒரு படத்தோட பேரும் இதுல இருக்கு. இப்பதான் நான் வந்து மேரா சகோதரிட்ட பேசிட்டு இருக்க போது அந்த படத்தோட பேரை சொன்னேன், உடனே எனக்கு தோணுச்சு.
1: என்ன சார்?
0: கழுகுல ஊரை சுத்தி பறக்குமே ஒரு ஒரு படம், நம்ம தனுஷும் த்ரிஷாவும் நடிச்ச படம். இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன்.
1: அந்த டைட்டில் தான் அதோட க்ளூ.
0: அந்த டைட்டில் தான் அதோட க்ளூ.
1: உங்க டைம் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணன் சார்.
0: ரெண்டே எடுத்து.
1: ஆனா உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சே.
0: டைம் முடிஞ்சிச்சு பரவாயில்லையா? இல்ல கொஞ்சம் யோசி. இல்ல இல்ல ரொம்ப சி, நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க நினைச்சா இவ்வளவு ஈஸியான கேள்வியே நான் கேட்டேன். இந்த மாசம் கொண்டாட கூட செஞ்சோம்னு சொன்னல. ஆகஸ்ட் 15ஆம் தேதி.
1: இதுக்கு மேல க்ளூ கொடுக்க
0: முடியாது. இதுக்கு மேல என்ன க்ளூ கொடுக்கிறது நானு?
1: ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாரும் சாக்லேட்லாம் வாங்கி கொண்டாடணுமே.
0: சுதந்திர தினத்தனைக்கு என்ன ஏத்தினோம்?
1: என்ன பண்ணோம்? நம்ம
0: கொடி ஏத்தினோம். கொடி பறந்துச்சு இல்ல?
1: உயர பறக்கும் ஆனா ஊரை சுத்தி
0: பறக்காது. உயர பறக்கும் ஆனா ஊரை சுத்தி பறக்காது இல்ல?
2: ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா ஊர் பூரா பறக்கும்.
0: ஊர் பூரா பறக்கும். ஊர் ஃபுல்லா நம்ம வந்து பறக்க விடுவோம். ஆனா ஊரை சுத்தி பறக்காது இல்ல? நான் அதுக்குதான் அந்த வார்த்தை சுத்தி பறக்காதுன்னு சொன்னேன். உங்களுக்கு படத்தோட க்ளூ வரைக்கும் நான் சொன்னேன். படம் சொன்னேன், க்ளூ சொன்னேன், நிறைய
2: சொல்லிட்டேன்.
0: கொடி பறக்குதுன்னு ஒரு படம் வேற இருக்காது. நம்ம ரஜினிகாந்த் அமலா நடிச்சது.
1: அப்புறம் தனுஷ் நடிச்ச கொடி படம்.
0: தனுஷ் படம் நான் சொன்னேன் உங்களுக்கு. த்ரிஷாவோட நடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி பரவாயில்ல, நீங்க வந்து நல்லாவே முயற்சி பண்ணீங்க. அடுத்து நீங்க கேள்வி கேளுங்க, என்கிட்ட கொஞ்சம் ஈஸியா பார்த்து கேளுங்க கிருஷ்ணன் சார்.
2: இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு வியாபார சோப்பு எல்லாம் விக்க வரியா?
0: சோப்பு விக்க வரனா? சரி.
2: ஆமா. அந்த அவங்க வேண்டாங்க, நீங்க எப்படி வேங்க வச்சீங்க?
0: அவங்க வேண்டாம் சொல்லுவாங்க, என் திறமைய காட்டி அந்த சோப்ப விக்கணுமா? வீடு தேடி நாளைக்கு கம்பெனிக்காரங்க வரணுமா இல்ல சோப்ப வாங்குறவங்க வரணுமா கிருஷ்ணன்?
1: என்னையா உங்களையா?
0: எல்லாரும் வரலாம். யாரு? நானும் வரலாம், நீங்களும் வரலாம். அவர் என்ன சோப்பு வாங்க வைக்கணும் அப்படிதானே?
1: உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
0: சரி, இன்னைக்கு இந்த சோப்பை வித்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். சரி அம்மா, சோப்பு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் சோப்பு யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கா?
1: அது சோப்புலாம் யூஸ் பண்ணுவோம், இந்த சோப்புலாம் எங்களுக்கு வேணாங்க.
0: நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லையா?
1: இல்லை, நாங்கள் சோப்புலாம் யூஸ் பண்ணுறதில்ல.
0: அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க?
1: அது பாத்திரம் வேணா கழுவுறது இல்லைங்க.
0: பாத்திரம் கழுவுறது இல்லையா? பாத்திரம் கழுவாமல் அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
1: தீபாவளிக்கு
0: ஒரு தடவை, பொங்கலுக்கு ஒரு தடவை, அப்ப பக்கத்துல வரவே முடியாது போலுக்க.
1: அதென்ன நீங்க
0: சரி,
1: அந்த செலவே இல்ல. ஆனா 40 நிமிஷம் முடிஞ்சு போய் ரொம்ப நேரமாச்சு.
0: 40 செகண்ட் முடிஞ்சு போச்சு என்ன? சரி, நீங்களே வின் பண்ண. ஆனாலும் சோப்ப நாங்க வந்து இங்க விளம்பரம் பண்ணி விக்கிறோம். நாங்க பண்ற விளம்பரத்துக்காகவாது நீங்க ரெண்டு பேரும் வாங்கலாம் இல்லையா?
1: பரவாயில்ல கொடுங்க.
0: இப்படிலாம் சொல்லி விக்க முடியுமா? அது நம்ம கிருஷ்ணன் மாதிரி திறமையா உள்ளவங்க விக்கலாம்.
1: நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க சோப்பு வித்தீங்களா என்ன?
0: எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவர் பேசிட்டு இருக்காரு.
1: கிருஷ்ணன் சார் வந்தாலே ஒரு கலகலப்பு, சிரிப்பு, மகிழ்ச்சி வந்துரும் அப்படிங்கறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நன்றி சார். நீங்க
0: நன்றி. நன்றி கிருஷ்ணன், ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க. நன்றி
1: நன்றி நன்றி. முதல்ல

சொன்னாங்க, இப்ப கடைசி ரெண்டு அக்காவும் சொல்லிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. 4:41 ஆயிட்டு இருக்கு, அட்டகாசம் விளையாடி இருக்கிற புதை தீவி நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க நேர்களே. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஜெயிலர் படத்துலேருந்து அட்டகாசமான பாடல் வந்துட்டுருக்கு. அருண்ராஜா காமராஜ் அவங்களுடைய பாடல் வரிகளை, அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஷில்பா ராவ் குரலில் தான் பாடல் கேட்க போகிறோம்.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 4:45 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க புதிய துமி நிகழ்ச்சி. கலகலப்பா விறுவிறுப்பா விளையாடிட்டு இருக்கிறோம் சூப்பரான அட்டகாசமான சூப்பர் ஹிட் பாடல்களோட. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில விளையாட போற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேச போறாங்க அக்கா? பேசிடுமா?
2: பேசிடலாமே.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: இரண்டு அலைவரிசையிலும் ஒளிபரப்பாகும் நெல்லை நேயர்களுக்கும் உங்கள் இருவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் சகோதரி.
2: வணக்கம். யார், எங்கிருந்து சொல்றீங்க?
3: நான் சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து குரு தங்கவேலு.
2: குரு தங்கவேலு.
3: ஆமாங்கம்மா.
1: ஓகே சார், சரி. உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி.
3: கேள்வியும் பதில். கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை நான் கேட்கவா?
1: நீங்களே
2: கேளுங்க, முதல்ல கேட்டுடுங்களேன்.
3: நான் கேக்குறேம்மா. உலகில் 7 வண்ணங்கள் தோன்றி மறையும் இடம் எது?
2: உலகில் 7 வண்ணங்கள் தோன்றி மறையும் இடம்,
1: இது பொது

0: கேட்டிருக்க கேள்வியா?
1: ஒரு விடுகதை மாதிரியம்மா.
2: விடுகதை மாதிரி தானே சொல்றாங்க.
0: ஏழு வண்ணங்கள் தோன்றி மறையும் இடமா?
1: ஆமா, உலகில் எங்க வேணாலும் தெரியும்.
2: எங்க வேணாலும்
0: தெரியும்னா வானவில் தான் தெரியும்.
1: அதுதான்
0: இதை தாண்டி பெருசா ஏதாவது சொல்றீங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார். தங்கவேலு சார்,
2: குரு தங்கவேலு, நல்ல புதுமையான பேரா இருக்குது.
0: உங்களுக்கான கேள்வி நான் கேக்கட்டுமா?
1: கேளுங்க சுமித்ராமா.
0: சுமித்ராமாவா?
2: மேராமா. மேரா மேரா அவர்கள் தான் உங்களுக்கு கேள்விய ஜோரா கேக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாங்க சித்ரா. சித்ரா
1: மீரா.
0: சித்ரா தங்கவேலு சார், உங்களுக்கான ஒரு டயலாக் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன்.
1: கொடுங்கம்மா.
0: ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சிவாஜி சார் நடிப்பெல்லாம் பிடிக்குமா?
1: அழகா பிடிக்கும்.
0: அழகா பிடிக்கும். அப்ப கண்டிப்பா இந்த டயலாக் நீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க ஒரு காலத்துல. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன வந்து டைலாக் சொல்லணும் அப்படின்னா, அந்த டைலாக் வந்து நான் கரெக்டாக சொல்ல மாட்டேன், நான் சும்மா அப்படிலா டைலாக் மட்டும்தான் சொல்வேன். நீங்கள் கரெக்டாக சிவாஜி சார் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே போல் அந்த டைலாக் நீங்கள் சொல்லணும். சரிங்களா?
1: சரிங்கம்மா.
2: ரொம்ப கஷ்டமாக ஒரு டாஸ்க் கொடுக்குங்க.
0: இல்லை இல்லை, அவங்க அசத்திடுவாங்க பாருங்க.
2: ஓ,
0: ஆற்ற விட்டே போயிட்டானா? ஓ, அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டானாவே. அது வேற ஒன்றும் இல்லடி, கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்தோ ஆற்ற விட்டு பறந்து போயிடுத்தோ.
1: ஆத்த விட்டே போயிட்டானா? அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கிறதோ? ஏ, வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு, ஆத்த விட்டு பறந்து போயிடுச்சு.
2: கொஞ்சம் கூட பிழை இல்லாம சொல்லிட்டீங்க.
0: பாருங்க, நான் வந்து அவன் என்ன கண்டிக்கலாம, நான் அவனை கண்டிக்கூடாதுன்னு ஒரு டயலாக் சரி, ரொம்ப பெருசா இருக்கே, நான் அந்த டயலாக் நான் தூக்கி இருந்தேன். அதையும் சேர்த்து அழகா சொல்லி அப்படியே சிவாஜி சார் கண்ணாடி கொண்டு வந்துட்டீங்க சார்.
2: ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க குரு தங்கவேல் அவர்களே.
0: நன்றி சார். நன்றி சார். நம்ம ரசி நம்ம நேயர்கள் வந்துட்டு பாட சொன்னாலும் பாடுறாங்க, விடுதி கேட்டாலும் பதில் சொல்றாங்க, ஒரு நடிக்க சொன்னாலும் நடிக்க சொன்னாலும் நடிக்கிறாங்க. என்ன
2: இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ அருமையா அந்த வார்த்தையை கூட மிஸ் பண்ணாம அவ்வளோ அழகா, அந்த காலத்தில் உள்ள படம் கௌரவம் படம், அது ரொம்ப அழகாக சிவாஜி
0: அந்த சிவாஜி சாரோட அந்த காட்சி இப்போ வந்து கண்ணு முன்னாடி எப்படியும் வந்துட்டு போயிடுச்சு.
2: அதுவும் அந்த படிக்கு மேலே ஏறி படிக்கு கீழே இறங்கி அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது இல்லை.
0: ஆமாம், ஓகே. அப்படியே அந்த காட்சி நினைச்சுக்கிட்டே ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலும், திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் அந்த விவேகாவுடைய பாடல் வரிகளை கார்த்திக் கல்பனா பாடியிருக்காங்க. டீமானுடைய இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேரமாகச்சு 4:53. அட்டகாசமான பாடல்களோட அதிரடியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது பொதிகை தும்பி. நாம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில வாங்க, நீங்களா நாங்களான்னு பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். சித்ராக்கா
2: சொல்லு,
1: உங்களுக்கான டாஸ்க் தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யார் விளையாட போறாங்க பேசலாமா?
2: பாத்துடலாமே.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: பேசுவீங்களா பேச மாட்டீங்களா?
2: பின்னாடி ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது.
1: ஓகே, பேசலாம். அடுத்து நேர்கிட்ட. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: மாலை, வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: யார் பேசுறீங்க?
2: கண்ணம்மா அழைக்கிறீங்க. கண்ணம்மா,
3: ரெண்டு பேரும்
1: சூப்பரா இருக்கு,
2: நலமா
1: இருக்கிறீங்க.
2: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: சரி, கண்ணம்மாளுக்கு ஒரு கணக்கு கேள்வி கேட்டலாமா? பெரிய கணக்கு எல்லாம் இல்ல,
1: கணக்கு எனக்கு பிணக்காட்சி. அப்படி
2: கணக்கு பிணக்கு, அது ஏன் எப்பவும் கணக்கு பாடம் சோகமா இருக்குது? அவ்வளவுதான், நான் சும்மா ஒரு மொக்க ஜோக்கு மாதிரி தான். கணக்கு பாடம் எப்பவும் ஏன் சோகமா இருக்குது? யாரு, எல்லாருக்குமே கணக்கு பாடம் அப்படின்னா ஒரு சோகமா இருக்குல்ல?
1: என்ன சோகமா எல்லாம் யோசிச்சுறாதீங்க,
2: ரொம்ப சோகமா இருக்கிற பதில் தான், ஆனா ஃபன்னா உள்ள ஒரு பதில். அது இல்ல, கணக்குல என்ன இருக்கும்? நம்ம பாரதியார் சொன்னதெல்லாம் நீங்க சொல்றீங்களே கண்ணம்மா, கண்ணம்மான்னு பேர் வச்சதுக்காண்டி அப்படிலாம் சொல்லலாமா?
1: சரி, கண்டுபிடிங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
2: தெரியலையே,
1: 10 செகண்ட் இருக்கு.
2: இந்த 10 செகண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் யோசிங்களே. கண்ணம்மா லைன்ல தானே இருக்கீங்க? தெரியலையா? சரி, நம்மளே சொல்லிடலாமா? அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் சோகமா இருக்கு.
1: இப்படி ஒரு ப்ராப்ளமா ஒரு கேள்வி கேப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற.

0: தெலுங்கு
1: சூப்பர் ஹீரோ நடிச்சிருக்கார். நம்ம தமிழ் சூப்பர் ஹீரோ தமிழ் படத்துல
2: முத்து முத்து திரைப்படத்துல சஞ்சீவி நடிச்சிருப்பார் இல்லையா? கரெக்டா? ரஜினிகாந்த் கூட சஞ்சீவி நடிச்சிருப்பாரு.
1: கரெக்ட். இன்னொன்னு சொல்லுங்க.
2: இன்னொன்னு சொல்லணுமா? சார், நீங்க கேட்டவுடனே சஞ்சீவியும் ரஜினியும் நடிச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. டக்குன்னு கேட்டவுடனே முத்து ஞாபகம் வந்து எடுத்து
1: சொல்லிட்டேன்.
2: இன்னும் ஒன்று சொல்லணுமா? இதே மாதிரி சஞ்சீவி நடிச்ச படம், இப்போ நம்ம ரஜினி படம் ஜெயிலர் படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்களே, ரஜினி கூட நடிச்ச எல்லாருமே ஜெயிலர் திரைப்படம் இப்போ வந்த திரைப்படத்துல ஹிந்தி ஆக்டர் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு ஆக்டர் சஞ்சீவி இவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா? தெலுங்கு ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்களே. ஒரு ஹீரோ தான், நான் நாலஞ்சு ஹீரோ சொன்னேன்ல உங்களுக்கு கண்ணம்மா.
0: ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு.
2: ஆமா,
0: நம்ம பொதுக்குதுமை நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் அப்படிங்கிற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க உளவியலாளர் விஜய் சங்கர் அவர்கள். நிகழ்ச்சி மிஸ் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கு, நானும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 0462256113 மற்றும் ஒரு 0462256113. ஓகே சித்ராக்கா, நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்டலாமா?
2: கேட்டுடலாமே.
0: சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து மோகன்ராஜன் அவங்களுடைய பாடல் வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. செமையா என்ஆர் ரகுநாதனுடைய இசையில் நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி நிறைவு பாட்டா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 150 இந்தியர்கள் உள்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான

முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும், அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் 2வது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழையினால் ஆட்டம் தடைபட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அனைவருக்கும் மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 5:03. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது ஆலோசனை நேரம். நேர்களை, ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆலோசனைகள் நம்ம நிகழ்ச்சி மூலமாக கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஒரு சில இன்னைக்கும் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நேர்முகத்தில் நம்ம நிலையத்திற்கு வந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க உளவியலாளர் விஜயசங்கர் அவர்கள். வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் இந்த தலைப்பில் எனக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது மேடம், நான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் முறையன் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்களும் சார்கிட்ட பேசி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மத சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
0: எங்கள் நிலையத்திற்கு வந்து எங்கள் நேயர்களுக்காக ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போது வாழ்வியல் சிக்கல்கள் வாழ்க்கைய சிக்கல் தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுக்கும் போது யோசிப்பாங்க. வாழ்க்கை அப்படின்னாலே சிக்கல் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்த ஒன்று தான் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்து இல்லையா? இந்த வாழ்க்கை சிக்கல்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் வாழ முடியுமா சொல்லுங்கள்.
1: நியாயமாக சொல்லணும்னா வாழ்க்கை சிக்கல் இல்லாதது தான்.
0: இல்லை,
1: இல்லாதது.
0: இது ஒரு ஆச்சரியமான பதிலாக இருக்குதே சார்.
1: சிக்கலை ஏற்படுத்திக்கிறது நம்ம தான்.
0: ஓகே ஓகே ஓகே.

0: நம்மளுடைய புரிதல்கள் மூலமாக தான் நம்ம சிக்கல்கள் ஏற்படுத்திக்கிறோம்.
1: சரி,
0: நம்ம அழகாக நம்ம வாழ்க்கையை சிக்கல்கள் இல்லாமல் வாழலாம்.
1: வாழ முடியும்.
0: இது ஒரு கண்ணோட்டம்.
1: ஓகே,
0: ரெண்டாவது கண்ணோட்டம், சிக்கல்களை வாழ்க்கையில் இருக்கிறதா இருந்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: ஓகே,
0: உங்களுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா சிக்கல்கள் இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும், அப்போ தான் அறிவை பயன்பட முடியும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வாழ்க்கை சிக்கலோடு இருந்தால் சவாலாகவும் இருக்கும்.
1: ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இந்த பதிலை கேட்கும்போது அப்போ வாழ்க்கை சிக்கல் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம தான் எடுத்துக்கிற அந்த பார்க்கும் பார்வை தான் வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சிக்கலாக ஆக்கிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வந்து எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சம்பவம், இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் ஒருத்தரை பெருசாக பாதிக்குது, இன்னொருத்தரை பாதிக்கிறதே இல்லை, அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துக்கிற அந்த மனப்பாங்கு தான் காரணமா?
0: ஆமாம், ஒரே சம்பவம் நாலு பேர் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பார்வை, அதாவது கண் பார்வை ஒன்று தான். நீங்கள் சிகப்பு கலரில் நம்ம ரெண்டு பேரும் பார்க்குறோம்னா சிகப்பாக தான் தெரியும், ஆனால் உள்பார்வைன்னு ஒன்று இருக்குது. அந்த உள்பார்வை வெவ்வேறாக மாறும். அது உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கொள்கைகள், உங்களுக்கு ஏற்பட்ட நீங்கள் வச்சுருக்கிற பிடிப்புகள், இதை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும். அப்போ நாலு பேர் ஒரே காட்சியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறு வேறு மாதிரி அது உள்ளே போகும். ஸோ அதான் ஒரே தாய்க்கு பிறந்த ரெண்டு குழந்தைகள் வந்து வெவ்வேறு விதங்களாக வாழ்க்கையை அணுகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: ஓகே ஓகே, அப்போ அதுதான் நமக்கு பிரச்சனைங்கிறது, நம்ம எடுத்துக்கிற எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த அப்படி மாறுபடுது இல்லைங்களா, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது, எதனால் மாறுபடுது, அது ஏன் நம்ம சரி பண்ணிக்கலாமா?
0: தாராளமாக சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொருத்தவங்க வளர்ந்து வரும்போது நீங்கள் உலகத்தை உள்வாங்குறீங்க, உங்கள் உலகத்தை உள்வாங்கும் போது ஃபில்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது.
1: ஓகே,
0: அதுதான் ஃபில்டர்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் மனம் மனம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மனம்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஃபில்டர்ஸ் தான்.
1: ஃபில்டர்ஸ்
0: தான்.
1: சரி, ஓகே.
0: அப்போது குழந்தையாக இருக்கும்போது உங்கள் சுற்றி இருக்கிற விஷயம், உங்களுடைய தாய் தந்தையினர், உறவினர்கள், உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய மதம், இந்த விஷயங்கள் என்னெல்லாம் கொடுக்குதோ அது ஃபில்டராகி உங்களுக்குள்ளே போய் உட்காருது. உட்கார்ந்ததுக்கப்புறம் அது ஒரு ஃபில்டராக ஃபார்ம் ஆகி நீங்கள் வெளி உலகத்தை பார்க்கும்போது அந்த ஃபில்டர் வழியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந் அது நீங்கள் என்ன படிப்பினையை வச்சுருக்கிறீங்களோ அந்த படிப்பினையை பேஸ் பண்ணி தான் பார்க்குறீங்க. அப்போ அந்த படிப்பினைன்றது நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட ஒன்று தான். எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் அதை மாற்றிக்கலாம்.
1: ஓகே, இது இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்தில் யோசிக்க வைக்கிறீங்க. அதாவது நம்ம அந்த ஃபில்டர் வழியாக நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுதான் அது, அது நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து அந்த ஃபில்டருடைய அந்த பார்வை, அந்த அந்த அந்த சீன் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது, எனக்கு நல்லா புரியுது. இப்போ நம்ம ஒரு சம்பவத்துக்கு நம்ம கொடுக்குற அர்த்தம் அல்லது ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்முடைய உணர்ச்சிகளை எப்படி மாற்றுது?
0: இப்போது நமக்கு காமெடியாக ஒரு விஷயம் நமக்கு சினிமாவில் பார்த்துருப்போம், விளக்கில் சட்டப்பட்டவன்
1: பொய் சொல்ல
0: மாட்டேன், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இது வந்து சாதாரணமாக ஒரு கலோக்கியில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குது. இதே விஷயத்த ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து சொல்கிறாங்க, இல்லை அவராக உள்ளுக்குள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, அப்போ ஒரே ஒரு வாக்கியம் வந்து ஒரு எண்ணமாக மாறும். அந்த எண்ணம் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி போடும்போது ஒரு நம்பிக்கையாக மாறிடும். ஸோ அப்போ ஒரு வருஷம் கழித்து அவருடைய மனசில் எப்படி இருக்கும்னா, வெள்ளை சட்டை போட்டவங்க வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் யாராவது அவர்கிட்ட வந்து வெள்ளைக்கலர் சட்டை போட்டு வந்து பேசினாங்கன்னா அவர் செகண்டரி தாட்டே இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறார்.
1: சரி,
0: ஏற்றுக்கிறார். இப்போ இது இந்த கண்ணோட்டத்தை உள்ளே கொண்டு போய் வச்சிட்டார், ரைட். இப்போ இவர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அப்போ வெள்ளைக்கலர் சட்டை போட்டவங்க பூரா சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புவார், மித்தவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யன்னு தான் நம்புவார். கரெக்ட். அப்போ இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை அவர் வந்து பெர்சீவ் பண்ணுற விதமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் அனுபவம் சுத்தமாகவே மாறிடும். ஆக்சுவலாக இதை யார் சொல்லியும் அவரால் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் எப்போ இது ஃபார்ம் ஆச்சுன்னு அவருக்கு தெரியாது, இதுதான் இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது.
1: புரியுது சார். அதாவது நம்முடைய கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு சைடில் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் கண்ணோட்டம் தானா அல்லது நம்பிக்கை அப்படின்ற விஷயம் இருக்கா, எதுதான் இதுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும்?
0: அடிப்படையில் நம்பிக்கை தான். நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும், அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த விஷயத்தை பற்றின நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு அனுபவம் கிடைக்காது. ஸோ பிலீஃப் இஸ் ஃபஸ்ட். அந்த பிலீஃப் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு தளம் இருக்குது, ரொம்ப ரொம்ப மெல்லிய தளம், அதுதான் பெர்செப்ஷன், அதாவது கண்ணோட்டம்ன்றது ஆக்சுவலாக. ஸோ அந்த கண்ணோட்டத்தின் வழியாக நீங்கள் விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது ஒரு நம்பிக்கையாக மாறும். நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அது ரியாலிட்டியாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உலகமாக விரியும், உங்கள் அனுபவமாக அது மாறும். ஆக்சுவலாக அந்த ரீதியில் தான் நீங்கள் எடுக்க முடியும் இதை.
1: ஓகே, அப்போ ரெண்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புங்க.

0: நிச்சயமாக
1: கோர்ஸ்
0: இருக்குது. ஓகே, இப்போது இப்போ நம்ம வாழ்க்கை சிக்கல் அப்படின்னு சொல்லி பேசும்போது, நம்ம வாழ்க்கை நடத்தில உறவுகள் தானே மெயினானவங்க இல்லையா? இந்த உறவுகளுக்குள்ள நிறைய விஷயம், அதாவது அவங்க என்ன மதிக்கலை, அவங்க என்ன வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உறவு சிக்கல்கள் ஏற்படும் இல்லையா? இதெல்லாம் ஏன் உருவாகுது? அப்போ அப்போ நம்முடைய அந்த பெர்செப்ஷன் தான் காரணமாக.
1: ஆமாம்,
0: என்ன என்ன விஷயம் அதை சொல்லுங்க.
1: நீங்கள் உறவுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ உறவுன்னா இந்த இடத்துல எல்லாரும் புரிதல் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா க்ளோஸ், ரொம்ப நெருக்கம். அப்போ நெருக்கமாக இருக்கும்போது என்னென்னா என்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க இருக்கிறாங்க. சி, ஒரு நல்ல ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யாரையும் யாராலையும் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது,
0: முடியாது.
1: ஸோ அப்போ அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் இவங்க என்னையை புரிஞ்சுக்கல என்னையை புரிஞ்சுக்கலன்னு சொல்லும் போது இங்கே என்ன உங்களுக்கு தெரியப்படுத்துதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கல.
0: ஓகே, நம்மை நாமே புரிந்து கொள்ளாதது தான் அந்த புரிதல் இல்லாததற்கு ஒரு அடித்தளமாக இருக்குது.
1: அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பிலீஃப் வச்சுருக்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஸோ உங்கள் தேவையை அவர் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள்

0: அவராக எப்படி புரிஞ்சுப்பார்? ஏன் அதுக்கு நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கலாம், எடுத்து சொல்லலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நான் அவரே தெரிஞ்சுக்கணும் அவரே தெரிஞ்சுக்கணும்னா தட் இஸ் நாட் பாசிபிள்.
1: இந்த விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை சொல்ல வரீங்க,
0: கரெக்டாக சொல்கிறீங்க.
1: ஓகே ஓகே. இப்போது பெற்றோர் குழந்தைகள், இப்போ குடும்பத்தில் வந்து பெற்றோர்களுக்குள்ள அப்புறம் இல்லைன்னா பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இவங்களுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையில். இதுக்கு வந்து உளவியல் என்ன சொல்லுது, ஏன் இந்த மாதிரி சிக்கல் வருது? ஒரு ஜென்ரேஷன் கேப்னு கூட சொல்லலாம். ஒரு ஒரு பெற்றோர் அந்த ஜென்ரேஷனுக்கும் குழந்தைங்க அந்த ஜென்ரேஷனுக்கும் எப்போவுமே ஒரு சிக்கல் இருக்குது. இதுக்கு உளவியல் என்ன சொல்லுது?
0: இதை உளவியல் சாதாரண மேலோட்டமான உளவியல் நிறைய விஷயங்கள் சொல்லும். இன்றைக்கி பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியல் தாண்டி நிறைய விஷயங்கள் மனோதத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது ஜென்ரேஷன் கேப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அதையே இன்றைக்கி வேறு கோணத்தில் பார்க்குறாங்க. எப்படின்னா இவங்களுடைய தேவை வேறு, அந்த குழந்தைங்களுடைய தேவை வேறு. கரெக்ட். இவங்களுடைய தேவை எல்லாமே வந்து அந்த குழந்தையை நல்லா வளர்த்தெடுக்கணுன்றது தேவையாக இருக்குது. அந்த குழந்தையோட தேவை எல்லாமே வந்து எப்போதுமே நான் சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணுன்ற தேவையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த ரெண்டு தேவைக்கு நடுவில் நடக்கிற இந்த முரண்பாடு தான் இது. ஜென்ரேஷன் கேப் நம்ம எடுத்துக்கிறத விட இப்படி எடுத்துக்கிட்டோன்னா இவங்களுடைய தேவையை என்றைக்கு பெற்றோர் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா குழந்தைங்களால் பெரியவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஆக்சுவலாக
1: அந்த புரிதல் பெற்றோர்களுக்கு இருந்தாலே ப்ராப்ளம்ஸ்
0: எல்லாமே. இவங்க நிறைய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஒரு 5 வயசுல் 10 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு புரியாதா, உனக்கு புரியவே இல்லையான்னு கேட்பாங்க. நமக்கு 40 வயசு ஆச்சு, நமக்கே இன்னும் புரியலையே. அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி எதிர்பார்க்கறது?
1: குழந்தைகளுக்கு அந்த வயதிற்கேற்ற புரிதல் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சு.
0: கரெக்ட். 5 வயசுல அந்த குழந்தை 50 வயசு மெச்சூரிட்டியை வந்துச்சு அப்படின்னா அது குழந்தை தன்மை இழந்துடும்.
1: இழந்துடும். அது குழந்தையே இல்லை, அது பெரிய மெச்சூரிட்டியான ஒரு பெரியவங்க லிஸ்ட்ல தான் அவங்க.
0: எக்ஸாக்ட்லி.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இந்த இந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிக்கல்களாக இல்லாமல் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம மாற்ற முடியுமா, மாற்றிக்க முடியுமா?
0: சத்தியமாக முடியும். அது நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு பெற்றோர், நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன், தன்னுடைய குழந்தைய அவர் வளர்த்தெடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுறாரு. அப்போது நல்ல வழியை வளர்க்கணுன்றதுக்காண்டி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே வர்றாரு. சரிங்களா, அந்த குழந்தைக்கு குட் அண்ட் பேடை பற்றி எக்ஸ்போசரே இல்லாமல் போயிடுது அந்த குழந்தைக்கு. ஸோ அவர் ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழமாக வளர்க்குறாரு ஆக்சுவலாக. அப்போ ஒரு பாயிண்ட் அந்த குழந்தை உலகத்தை சந்திச்சு தான் ஆகணும் இல்லையா, சந்திச்சு ஆகும்போது அந்த குழந்தையால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது, உடஞ்சி போயிடும். இது ஒரு பாயிண்ட். உடஞ்சி போகும்போது அந்த குழந்தை மட்டுமே உடஞ்சி போகணும்னா பெற்றோர் தான் உடஞ்சி போவாங்க. பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் குழந்தையை வளர்த்தெடுத்துகிட்டு வரும்போது குழந்தை உங்களுக்கு அப்போசிங்காக ஏதாவது பிஹேவ் பண்ணும்போது நீங்கள் குழந்தையை திருத்துறதை விட இந்த குழந்தை இப்போ இதை என்கிட்ட சொல்லுதா, இப்போ நான் என்ன என்கிட்ட மாற்றிக்கணும், நான் என்ன என்கிட்ட புதுசாக கொண்டு வரணுன்றதை நீங்கள் நிதானித்து யோசிச்சிங்கனாலே உங்களுடைய வளர்ச்சி அந்த இடத்துலேயே ஆரம்பிச்சிருது. ஏன்னா வளர்ச்சின்றதை நீங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, நம்ம எப்போதுமே மெட்டீரியலிஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக வளர்கிறத மட்டும்தான் வளர்ச்சியாக பார்ப்போம். ஆனால் உள் வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உள் வளர்ச்சின்றது நீங்கள் ஒரு கருத்துலேருந்து அதை விட்டுட்டு இன்னொரு கருத்துக்கு நீங்கள் மேலே போகிறீங்க பார்த்தீங்களா, அது உள் வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு ஏதுவாக உங்கள் குழந்தையே உங்களுக்கு வந்து வழிகாட்டும் போது நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அந்த இடத்துக்கு வர முடியாமல் வயதானதுக்கப்புறமும் சிரமப்பட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கடைசியில் குழந்தைய குற்றம் சொல்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அது தேவையில்லை, தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய பார்வையை மாற்றிக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்லி மாறிடும்.
1: ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதில்கள்லாம் கேட்கும்போதே வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, இது சிக்கலே இல்லையே, ப்ராப்ளமே இல்லையே, நம்ம தான் கிரியேட் பண்ணி எல்லோரும் வச்சுருக்க போல அப்படின்றதான் இப்போ எனக்கு புரிய வருது. ஒரு சிக்கல் மூலமாகவே நம்ம அதோட அந்த சிக்கலையே நம்ம வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க இல்லையா. அந்த சிக்கல் என்ன, அந்த குழந்தைகிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு அதிலிருந்து ஒரு புரிதல், அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு நம்ம புரிஞ்சு அதன்படி நம்ம புரிதலை ஏற்படுத்தி நடந்துக்கிட்டாலே அந்த சிக்கலே ஒரு வளர்ச்சிக்கான காரணமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: ஓகே.
0: எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிக்கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த இந்த இடத்துல இந்த தலைப்புக்குள்ளே நம்ம போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம சிக்கல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம், பிரச்சனைன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்யூஷனுக்குள்ளே போக மாட்டாங்க, ப்ராப்ளம்லேயே நிற்பாங்க. ஆஸ் பர் நம்மளுடைய இப்போ சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி, நீங்கள் ப்ராப்ளமுடைய இடத்துல இருந்துட்டு சொல்யூஷன் எடுக்கணும்னா அது முடியவே முடியாது. நீங்கள் சொல்யூஷனோட இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வச்சா தான் உங்களுக்கு சொல்யூஷன் வரும். ஸோ அதில் சிக்கல்ன்றது ரொம்ப ஒரு உன்னதமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நிகரான இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது, கிடையாது. நீங்கள் தேடினீங்கன்னா திருப்பி ப்ராப்ளம்ல தான் கொண்டு போய் காமிக்கும். ஆனால் ப்ராப்ளம்ஸ் ஈக்குவல் டு பிரச்சனை, அது வேற. ஸோ சிக்கல்னா என்ன அப்படின்னா, ஒரு இடியாப்பு சிக்கல்னு நம்ம சொல்லுவோம், வித்தியாசமாக இருக்கும் அது. ஆனால் அதை நீங்கள் மெதுவாக நிதானமாக ஒன்று ஒன்றா பிரிச்சிங்கன்னா பிரிச்சிடலாம்,
1: பிரிச்சிடலாம். பிரச்சனை அப்படிங்கிறது,
0: பிரச்சனை அப்படின்றது நீங்கள் பிரச்சனைன்றது நீங்கள் யோசிச்சிங்கனாலே வந்து உங்கள் மைண்டில் இப்போ என்ன வரும், ஒரு ப்ராப்ளம்னு யோசிச்சிங்கன்னா இது
1: நெகட்டிவான விஷயம், ஸ்ட்ரக்

0: யூ ஃபீல் ஸ்டக், ஐயோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கு, இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு ஸ்டக் ஆகும். யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து அது சொல்யூஷன்ற விஷயத்தை காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வெளில போக முடியும். பட் சிக்கல் அப்படி கிடையாது. நீங்கள் சிக்கல் சிக்கல் சிக்கல் சிக்கல் சொல்லியே பழகிட்டீங்கனாலே வந்து அதிலிருந்து எப்படி நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளில வந்துடலான்றது உங்களுக்கு தெரிய வரும்.
1: ஓகே ஓகே, ரொம்ப தெளிவாக புரியுது சார் எனக்கு. இப்போது ஒரு சிக்கல் வருது, அந்த சிக்கலை நான் எதிர்கொள்கிறேன் அப்படிங்கும்போது நான் எனக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நான் என்ன கேட்கணும்?
0: ஃபஸ்ட்டு சிக்கல் தான் எதுன்றதை உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கணும்.
1: ஓகே,
0: இது வாழ்க்கையோட முடிவு கிடையாது.
1: ம் ம்,
0: இது வாழ்க்கையோட ஒரே ஒரு சின்ன சிக்கல் தான். ஏற்கனவே இந்த மாதிரியோ இல்லை இதற்கு நிகராகவோ இல்லை இதை விட அதிகமாகவோ குறையவோ சிக்கல்களை சந்திச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இது சொல்கிறதன் மூலமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு செட்டில் டவுன் ஆகும், உங்களுடைய பதற்றம் வந்து தனியாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பதற்றம் தனியாக ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க வந்துடும். ஏன்னா நீங்கள் எதையுமே வெளியில் போய் தேடணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அந்த பதற்றம் இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வழிகாட்டுதல் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, ஐ ஹவ் ஆல்ரெடி என்கவுண்டர்ட் திஸ், எனக்கு இந்த பற்றின தெளிவு இருக்குது, நான் இதை என்னால் சரி பண்ண முடியுன்றது சொல்லிக்கிட்டிங்கனாலே போதும்.
1: ரொம்ப அருமை, ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் நான் வச்சுருக்கிறேன். நேர்களே, உங்களுக்கிட்டேயும் கேள்வி இருக்கும், உங்கள் மனசில் இந்த கேள்வியை நான் கேட்டே தீரணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க கால் பண்ணுங்கள். திரும்பவும் ஃபோன் நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், 04-462-256-1132 மற்றும் ஒரு 04-462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதாவது வாழ்க்கை சிக்கல்களில் எப்படி வந்து எதிர்நோக்கிறது, அதற்கான உளவியல் கண்ணோட்டம் என்ன, எப்படி அணுகிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு கேட்கலாம். நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க, 5:18 இது ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நேர்முகத்தில் கலந்துக்கிட்டு நமக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க உளவியலாளர் விஜயசங்கர் அவர்கள். சார், அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது சார் எனக்கு அடுத்த கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்னா சிக்கல்கள் வராமல் இருக்கிறதா நல்ல வாழ்க்கையா, அல்லது சிக்கல் வந்தாலும் அதை வந்து சரியான கண்ணோட்டத்தில் அணுகிறது அப்படிங்கிறது, எப்படி அதை எப்படி அதை டீல் பண்ணலாம் அப்படின்னு அணுகிறது, அதை கற்றுக்கிறது தான் வாழ்க்கையா?
0: சரி, ஃபஸ்ட்டு வாழ்க்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை வந்து நம்ம புரியும்.
1: கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
0: ஸோ வாழ்க்கைன்றது இது வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தது, புரிஞ்சு வச்சுக்கிறது. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் சந்திக்கிற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து மக்கள் வந்து இதை நோக்கி தான், இதை வச்சு தான் வாழ்க்கைன்னு
1: வந்துட்டுருக்காங்க.
0: ஸோ படிக்கிறது, வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும், இதுதான் எல்லாரை பொறுத்தையும்
1: வாழ்க்கை.
0: ஆமாம், இதுதான் போட்டு வச்சுருக்கோம்.
1: இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம்.
0: கிடையாது இல்லையா?
1: இல்லை,
0: வாழ்க்கைன்றது நீங்கள் ஒரு ஒரு நொடியிலிருந்து அடுத்த நொடிக்கு பயணிக்கிற அந்த பயணம் தான் வாழ்க்கை.
1: வாழ்க்கை
0: உங்களுக்கு அடுத்த நொடி உங்களுடைய கையில் கிடையாது. ஸோ இந்த நொடியிலேருந்து அடுத்த நொடிக்கு நீங்கள் எப்படி பயணிக்கிறீங்க, எந்த ஒரு ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஆனந்தத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்கன்றதான் இருக்குது. சரி, இந்த பயணத்தில் உங்களுக்கு சிக்கலை எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப வந்து காமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதோட சேர்த்து இன்னொரு முடிவையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா, உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சி, பெரிய மித்தவங்களை அதை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அவங்க வளர்ந்துட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, இவங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, இவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அக்கறை இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லா சிக்கலையும் தவிர்த்துடலாம்.
1: ஓகே சார், நம்ம பேசிட்டு இருக்கும் போது நேர் இணைப்புல வராங்க, டவுட்ஸ் கேக்குறதுக்கு பேசிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார், எங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கங்கய்யா,
1: பேசுங்க சார்.
2: அதாவது சொல்றீங்க, அந்த சிக்கலை எப்படியா தீர்க்கிறது, அந்த சிக்கலே காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸுக்கு தீர்க்கறதுக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்து அதே பெரிய ப்ராப்ளமா இருக்க.
0: சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்ற பார்வையை ஃபஸ்ட்டு மாற்றிட்டாலே அதில் பாதி சிக்கல் தீந்துடும், பாதி விஷயம் உங்களுக்கு வந்து எளிமையாகிடும். ஒரு மலை போல் இருக்குது, மலை போல் இருக்குதுன்னு நீங்கள் பெருசாகவே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மலையாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது நீங்கள் எப்போ நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி மனசு உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கும். ஒத்துழைச்சு உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது, நீங்கள் வெளியில் தேடணுன்ற அவசியமே கிடையாது, அதுவே உங்களை வழி காமிச்சு கொடுத்துரும். அதோடைய முதல் படி தான், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதை நம்ம பார்த்துக்கலாம், அது சின்ன சிக்கல் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது.
2: சார், இந்த நேரத்தில் கேட்டு வருகிறேன்,
0: கேளுங்க.
2: நேர்மறை சிந்தை நம்ம சிந்தைன்னா அதை நம்ம உள் கொடுக்கும் போது இந்த சிக்கல் தன்னால் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது சரியா?
0: அதாவது இப்போ நேர்மறை எண்ணம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும்.
2: எல்லாம் நல்லாயிரும், எது சிக்கல்

0: கரெக்ட். இப்போ இதை வார்த்தைக்குள்ளே நம்ம சிக்கிக்காம நம்ம வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இப்போ நேர்மறை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா நேர்மறை ரெண்டாவது வார்த்தை மறைன்னு இருக்குது. அப்போ மறைன்றத நீங்கள் எந்த ரீதியில் எடுத்துக்கலான்னா ஹையர் லெவலில் போயிட்டு மறைன்றது இயற்கை. ஆக்சுவலாக இறைன்னு சொல்லுவாங்க, இயற்கைன்னு சொல்லுவாங்க, கரெக்ட். ஸோ இயற்கை, இயற்கைன்னா நமக்கு ஞாபகம் வர்றது மரம் செடி கொடி விலங்குகள் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அது அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும், என்ன அப்படின்னா இயக்க ஒழுங்கு, ஆர்கனைசிங் பிரின்சிபல். ஸோ இந்த இயற்கை வந்து ஒரு இயக்க ஒழுங்கு வச்சுருக்குது, அதில் பர்ஃபெக்டாக அது வந்து எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த இயக்க ஒழுங்குக்கு நீங்கள் நேராக நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தட் இஸ் குட். அதுக்கு நீங்கள் எதிராக சிந்திக்கும் போது தான் அது வந்து எதிர்மறையாக போயிடுது. அப்போ இந்த இயக்க ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதே வந்து நமக்கு தெரியல அப்படின்றப்போ நம்ம சிந்தனை மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்கும்னா எதிர்மறையாக தான் இருக்குது. அப்போ நேர்மறையாக சிந்திக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இயக்க ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது. அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்றைக்குமே வேலை செய்யாது. நேச்சர் வில் நாட், எப்போதுமே இயற்கை வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எங்கேயுமே பணிபுரியாது. உங்களுக்காக தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அப்புறம் தான் உங்களுக்கு மித்த விஷயங்கள் எல்லாமே தெளிவுபடும்.
1: மொத்தத்தில் நான் அடிக்கடி தன்னைத்தான் நான் நினைச்சிருக்கிறது நேர்மறை சக்தியை ஊக்குவிக்கும் போது இந்த சிக்கல் எல்லாம் தன்னால சரியாயிரும், கிட்டத்தட்ட அது சரியாகவும் ஆயிருக்கு.
0: கரெக்ட் சார். சிக்கல் வந்து வெளியில சரியாகுதா இல்ல உள்ளுக்குள்ள சரியாகுதா?
1: எங்கனாலுமே நம்ம சிக்கல் நினைச்சாதான நீங்க சொன்னீங்க நினைச்சாதான.
0: கரெக்ட். அப்போ வெளியில் அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்ற விஷயம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் கடந்து அடுத்த விஷயத்துக்கு போயிடுறீங்க, அவ்வளோதான் விஷயம்.
2: நேர்களை உங்களுடைய சந்தேகம் கூட நீங்களும் கால் பண்ணி சார் கிட்ட பேசி தெளிவு பெறலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேர்களே, சூப்பரான ஒரு பாடல் யூத் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: மாலை 5:28 ஆயிட்டுருக்கு. நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் அப்படிங்கிற தலைப்புல தான். நமக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க உளவியலாளர் விஜயசங்கர் அவர்கள். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம வாழ்க்கை சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ பொருளாதார நெருக்கடி, இப்போ ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, டக்குன்னு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணுற அந்த டைமில் அப்படி ஒரு சிக்கலில் இருக்கும்போது, நீங்கள் சொன்ன இதே மாதிரி அதே விஷயம் தானே, நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தானே, உளவியல் ரீதியாக அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர முடியும், எப்படி உளவியல் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறது?
1: இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு வேலை போயிடுச்சு, அவ்வளோதானே, ஃபஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு தெளிவு அவருக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அவர் வேலை செஞ்சு தான் பொழைச்சிட்டு இருந்தேன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார். அது கிடையாது, அவருடைய திறமையினால தான் அவர் பொழைச்சிட்டு இருந்தார்ன்றது அவருக்கு தெரியலை. இந்த இடத்துல நீங்கள் மாறுபட்டு பார்க்கணும். எல்லாருமே வந்து வேலை சம்பளம் வேலை சம்பளம் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய திறனை நீங்கள் அங்கே போய் செலுத்துறதுனால தான் அந்த திறமைக்கு தான் அவங்க ஊதியம் கொடுக்குறாங்க,
0: ரைட்.
1: ஸோ அப்போ ஏதோ ஒரு திறன் உங்ககிட்ட இருக்குது, அந்த திறனை வச்சு நீங்கள் பிழைச்சிக்க முடியாதா?
0: பிழைக்கலாமே, இதில் இன்னொரு இடத்துல வேலை செய்யலாம்
1: கரெக்ட்
0: அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்கிட்டு சொல்கிறீங்க.
1: ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் இந்த கிளாரிட்டிக்கு வந்தீங்கன்னா தான் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியும்,
0: இல்லாட்டி தெரியாது. தெரியும். ஓகே சார், பேசிட்டு இருக்கும்போது நேர் இணைப்பில் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்
2: மேடம்.
0: வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் வந்துடும், சீக்கிரமே சரியாயிடும். நீங்க நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து கேட்கலாம். இப்ப ஏதும் டவுட்ஸ் நீங்க கேட்க போறீங்களா? நேரம் மாலை 5:30 ஆயிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும். சார், இப்போ சொல்லிட்டு இருந்தீங்களா, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நம்ம திறமைக்கான வாய்ப்பு வெளியே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் இல்லையா?
1: கரெக்ட். இதை இன்னொரு ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது வாய்ப்புகள் வெளியில் கிடையாது,
0: ஓகே,
1: உங்களுக்கு உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, உங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை அப்ளை பண்ணுற செயல்படுத்துகிற இடம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஒரு திரை. இந்த திரை விலகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், அதாவது வாய்ப்புகள்ன்றது ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுடைய வேலை என்னென்னா, சூஸ் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த கோட்பாடுகள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களுடைய மனமுக்கும் அறிவுக்கும்

0: இல்லை வேறுபாடு. மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, இது இது இப்படி தான் செய்யணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அது கோட்பாடுகளை வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த டெலியூஷன்ஸ், அதாவது செலெக்ஷன் எடுக்க முடியாமல் ஒருத்தர் வந்து ரெண்டுக்கு நடுவில் நின்று போராடிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இதை தான் வச்சுருப்பாங்க கையில். இல்லை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக, இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க யாராலையுமே வந்து ஒரு செலெக்ஷனுக்குள்ளே போக முடியாது. ஸோ இப்போ எனக்கு ஆப்ஷன் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று போகிறேன், இது என்னைய அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்பிக்கையோடு உள்ளே நீங்கள் போயிடணும். அது என்ன அனுபவம் கொடுக்குதோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் லைஃப் ஆக்சுவலாக. நிர்ணயம் பண்ணப்பட்டது வாழ்க்கை கிடையாது, கிடையவே கிடையாது. நிச்சயிக்கப்பட்டது வாழ்க்கை கிடையாது.
1: அப்படின்னா நீங்க வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வரீங்க?
0: வாழ்க்கை இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்.
1: சர்ப்ரைசஸ் எதிர்பாராம என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது?
0: சர்ப்ரைசஸ் தானே இன்றைக்கி எக்ஸைட்மெண்ட்டே வந்து. உங்களுக்கு திடீர்னு உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை இன்றைக்கி நீங்கள் வேலையை முடிச்சு போகும்போது அழகாக ஒரு கேக் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இதை முன்னாடியே ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நான் கேக்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் அம்மான்னு சொன்னால் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்காது, எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஸோ வாழ்க்கை எப்போதுமே உங்களோட ஒரு விஷயத்தை ஒழிச்சு தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. அதான் அதை நீங்கள் எதிர்பார்த்து போயிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.
1: சரி, வாழ்க்கை ஓட்டத்தில் வாழ கற்றுக்கிறது தான் நம்மளுடைய
0: ஈஸியஸ்ட் வே.
1: இதுதான் சிறப்பான வழி. நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்கிறது அதுதான் இங்கே பிரச்சனைகளுக்கு வந்து.
0: ஆமாம், அது அதை நீங்கள் கொண்டு வரும்போது தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாச வித்தியாசமான ஆசைகள் இருக்குது இல்லையா. அப்போ வித்தியாச வித்தியாசமான அனுபவங்களை நீங்கள் அதனால தான் நீங்கள் உண்டு பண்ணிக்கிறீங்க.
1: இப்போ இந்த மாதிரி பக்குவங்கள் எல்லாம் எந்த வயதிலிருந்து ஏற்படும்? அது அதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
0: இதுக்கு வயதுன்றது ஒரு தடை கிடையாது,
1: கிடையாது
0: கிடையாது. எந்த வயதுலேருந்து வேணாலும் இதை எடுத்துக்கலாம்.
1: சரி,
0: இதை நம்ம வாழ்வியலில் ஒரு அங்கமாக கொண்டு வரணும். வாழ்வியலில் இந்த பக்குவங்களை அங்கமாக கொண்டு வரணும். இதுக்குன்னு தனியாக நீங்கள் கிளாஸ் போகணும், இதுக்குன்னு நீங்கள் வந்து எம்எஸ்சி இல்லை பிஹெச்டி இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. சரிங்களா, ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நான் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை உங்களுக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன்.
1: என்னென்ன
0: நமக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே மேனுவல் புக் இருக்குது. மேனுவல்னால் தெரியும் இல்லையா, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற மேனுவல் புக் இருக்குது. ஆனால் நமக்கு முக்கியமாக நம்ம கூடயே பயணிச்சிட்ருக்கிற நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய மனசுன்றதை எப்படி நம்ம அதை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு மேனுவல் புக் நம்மகிட்ட கிடையவே கிடையாது, ஆனால் இருக்குது.
1: அப்படி
0: இருக்குது, அதாவது ரொம்ப எளிமையாக அதை மனம் எப்படி வேலை செய்யுதுன்றதை எடுத்து அதை வந்து ஒரு வடிவமாக வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங், என்எல்பின்னு சொல்லுவாங்க. வெரி சிம்பிள் டூல், வெரி பவர்ஃபுல் டூல், ரொம்ப ஒரு எளிமையான ஒரு டூல், ரொம்ப வலிமையான டூல். தமிழ்லையும் அது இருக்குது. தமிழில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க அதை தமிழாக்கம் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க. இதை எந்த வயதினர் வேணாலும் இதை வந்து எடுத்து அவங்க படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய மனது என்ன செய்யுது, அதை அவங்க எப்படி அதை வந்து வழிநடத்துறதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, என்எல்பின்னு சொல்கிறீங்க இல்லையா. இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு நான் இப்போ இருந்து விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு உணர்தலில் ஒரு ஒரு புரிதலில் நான் வளர்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்கணுமா, இல்லை நம்ம பேசிக்காக வீட்லேயே வந்து நம்ம பெற்றோர்கள் அவங்கள எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு நேர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க
0: ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தெளிவு இருந்தால் கூட போதும் மேடம்.
1: போதும்,
0: போதும். இப்போ உங்கள் என்னோடய ஃபேமிலியில் இப்போ நான் என்எல்பி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியுது நான் இதை என்னுடைய குழந்தைகளுக்கோ என்னுடைய மனதிற்கோ கடத்திட முடியும்.
1: ஓகே,
0: சின்ன சின்ன விஷயங்களை கடத்திட முடியும். அப்போ என்னுடைய நடவடிக்கையை, என்னுடைய பேச்சு வழக்கு இதை அவங்க பார்க்கும்போது அவங்க அதை தன்னுடைய வாழ்வியல பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க மெது மெதுவாக. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், அதுலேருந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிப்பாங்க.
1: எப்படி பெற்றோர்கள்ட்ட இருந்து எல்லா விஷயமும் கற்றுக்குறோமோ அதே போல் இந்த விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிறு வயதுலேருந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து
0: கிடைச்சிருக்கு
1: சொல்ல வரீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் கற்றுக்கிறது, பேரண்ட்ஸ்டேருந்து குழந்தைங்க கற்றுக்கிறது, இந்த விஷயத்துக்கு நடுவில் இந்த டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து எப்போவுமே மொபைல் யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிறது, இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது உளவியல் ரீதியாக அவங்கள எப்படி இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர முடியும், அது எப்படி சாத்தியமாகும்?
0: மேடம், குழந்தைங்க இது இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம், அவங்க பிறக்கும் போதே மொபைலோட பிறந்து வரதில்லை,
1: வரல.
0: அப்போ மொபைல் அவங்க கைக்கு எப்படி போச்சு?
1: நம்ம
0: ஒரு கேள்வி தானே, இந்த கேள்வி தானே. அப்போ எப்படியோ ஒரு வகையில் போயிடுச்சு. சரிங்களா, ஒரு ஒன்று அப்பாவோ இல்லை அம்மாவோ அவங்களுடைய சுதந்திரத்துக்காண்டி வந்து குழந்தைங்களை மொபைல் கொடுத்து பழக்கிடுறாங்க. ரெண்டாவது தாத்தாவோ பாட்டியோ அவங்களுடைய பாஸ்துக்காண்டி கொடுத்து பழக்கிடுறாங்க. இப்போ போயிடுச்சு. இப்போ அதை எடுக்க வேண்டிய நேரம் வரும்போது, இப்போ ஒரு ஒரு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஒரு பொண்ணு இருக்குது, மருந்து போட்டு சரியாகலை, சில நேரங்களில் சர்ஜரி தான் பண்ணணும், சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எடுக்கிற விதத்தில் அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு வேறு ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க, பழக்கத்தை கொண்டு வரணும். பழக்கம்ன்றது இட் டேக் சம் டைம்.
1: ஓகே ஓகே
0: இட் டேக்ஸ் அன் டைம். அப்போது அது

0: நேரம் தேவைப்படுதுன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் உள்ளே இருந்து அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா உதவியும் பண்ணாதான் இது நடக்கும். இன்றைக்கி நான் சொல்கிற உடனே வந்து நீங்கள் குழந்தை மொபைலை கீழே வச்சிருமான்னா அதெல்லாம் வைக்க முடியாது
1: முடியாது.
0: ஏன்னா அடிக்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அடிக்ஷன் வெளியே வர்றதுக்கு இட் டேக் சம் டைம்.
1: சரி ஓகே, அப்போது வந்து நம்ம நம்மளுடைய அந்த வளர்ப்பு முறைகளில் மாற்றங்கள்
0: கண்டிப்பாக மேடம். இப்போது வளர்ப்பு முறைகள்னு சொல்லும்போது ரொம்ப அருமையான வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினது. நான் அடிக்கடி எல்லா இடங்களையும் பேசுறது உண்டு, குழந்தையை நீங்கள் வளர்க்குறீங்களா குழந்தை தன்னால் வளருதா? ஒன்று
1: சரியான கேள்வி.
0: எல்லாருக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் தான் என் குழந்தைய வளர்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, வளர்க்குறீங்க, ஓகே, எப்படி வளர்க்குறீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறேன் அப்படின்றாங்க.
1: சரி,
0: அடுத்த கேள்வி என்னோடது, குழந்தைங்க சொல்லு கேட்டு வளருதா இல்லை நீங்கள் வாழ்கிறதை பார்த்து வளருதா? குழந்தைங்க சொல்லு கேட்டு வளர்கிறது கிடையாது, நீங்கள் வாழ்கிறத பார்த்து தான் குழந்தைங்க வளருது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு உதாரணம், நான் வெளியில் தான் படித்தது, அன்பா பேசுன்றதை கூட நீங்கள் அதட்டி தானே சொல்கிறீங்க.
1: ஓ சரி சரி,
0: அமைதியாக அமைதியாக இருன்றதை கூட நீங்கள் சத்தம் போட்டு தானே சொல்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல முரண்பாடுது பார்த்தீங்களா,
1: முரண்பாடுகள்.
0: நீங்கள் எதை சொல்லி கொடுக்குறீங்க, எந்த விதமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க, இது ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும்போது ஒரு குழந்தை எதை எடுத்துக்கிறோம், நீங்கள் எதை செஞ்சு காட்டுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்லி அங்கே உள்ள போய் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நீங்கள் அமைதியாக இருன்றதை விட்டுறோம், நீங்கள் கத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிறோம், அதன்படி தான் அது வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவீங்க. அம்மா நீ சொன்னதை கேட்டு நான் வளரலம்மா, நீ வாழ்றதை பார்த்து நான் வளர்ந்துட்டுருக்கேம்மான்னு சொல்லும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிதானிச்சு எந்த விதத்தில் எதை சொல்லணும்னு நீங்கள் இறங்கும்போது தான் அந்த விதத்தில் அது உள்ளே போகும். ஸோ உங்ககிட்ட எது இருக்குதோ அதைத்தான் மித்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும், உங்ககிட்ட இல்லாதது ஒன்று கொடுக்கவே முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை உங்கள் குழந்தைக்கு புகுத்தணும் சொல்லி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயம் அந்த ஒழுக்கம் உங்ககிட்ட இருக்குதா ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் வாழ்வியலில் கொண்டு வந்துட்டு மெதுமெதுவாக அந்த குழந்தைக்கு கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிடும். சூழ்நிலை இஸ் வெரி வெரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
1: ஓகே,
0: அந்த சூழலில் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் கிடைக்கிது என்னெல்லாம் கிடைக்கலன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தையோட சூழ்நிலை எப்போதுமே இருக்கக்கூடியது பெற்றோர். ஸோ தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல்.
1: ஓகே, சொல்லும்போது ரொம்ப ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் உருவாகும் அப்படிங்கிற மைண்ட் தாட் இப்போ எனக்கு வருது. இப்போது வாழ்க்கையில் சிக்கல்கள் வருது, நம்ம அதை பற்றி பேசிகிட்ருக்குறோம். இந்த வாழ்க்கை சிக்கல்கள் வரும்போது அந்த சிக்கல்கள்லேருந்து வெளிவரணும், அதை எதிர்கொள்ள முடியாமல் பிரச்சனைகளில் சிக்கல்கள்னே வச்சுக்கலாம், சிக்கல்களில் இருக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயம் இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வந்து உளவியல் ரீதியாக நம்ம இந்த ஒரு சிக்கல்களை ஓவர் திங்கிங்குள்ளே போகாமல் உளவியல் ரீதியாக எப்படி எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்?
0: சிம்பிள் மேம், நீங்கள் ஓவர் திங்கே ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலாக
1: அதுவே சிக்கல் தான்.
0: ஆமாம், திங்கிங் இஸ் குட், அதாவது சிந்திக்கிறது வந்து எப்போதுமே நல்லது. ஆனால் சிந்திச்சதையே திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சிந்திச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாதுன்னா, சிந்தனைக்கு அப்புறம் என்ன இருக்கணும்னா ஒரு செயல் இருக்கணும்.
1: ஓகே,
0: செயலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சிந்தனை இருக்கணும். என்ன செஞ்சேன் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றது மறுபடியும் ஒரு சிந்தனை இருக்கணும். சிந்தனைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு செயல் இருக்கணும். ஸோ ஒரு திங்கிங், ஒரு ஆக்ஷன், அகெயின் அந்த ஆக்ஷனை பொறுத்து இன்னொரு திங்கிங், மறுபடியும் ஒரு ஆக்ஷன். இப்போ எப்படி இந்த மாதிரி போனீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச ஆக்ஷனுக்கும் அஞ்சாவது செய்கிற ஆக்ஷனுக்கும் ஒரு க்ரோத் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மிருகு ஏறி இருக்கும், நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக திங்க் பண்ணி போயிருப்பீங்க. இப்படி போகிறது நல்லது, இப்படி போகிறது தான் வளர்ச்சி, இப்படி போகிறது தான் வளர்க்கு. இதை விட்டுட்டு திங்கிங் அப்புறம் மறுபடியும் திங்கிங், செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் திங்கிங், ஃபோர்த் லெவல் திங்கிங், ஃபிஃப்த் லெவல் திங்கிங்னா அப்போ டூயிங் செயலே இருக்காது. அங்கே செய்யாத ஒன்றுக்கு எதுக்கு நீங்கள் திங்க் பண்ணணும்? அப்போ உங்களால் வந்து எதையுமே வந்து செயல்படுத்தவே முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து எதில் இருப்பீங்கன்னா திங்க் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கும் பயன்படாது, மித்தவங்களுக்கும் பயன்படாது. இது எங்கே கொண்டு நிப்பாட்டோம்னா, அனாவசியமாக உங்களுடைய வேலையை நீங்கள் தள்ளி போட்டே போவீங்க. ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் ஜாஸ்தியாகும், தள்ளி போடுதல் ஜாஸ்தியாகும். தள்ளி போடுதல் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து டார்கெட் ப்ரெஷர் வந்துடும். டார்கெட் ப்ரெஷர் வந்தோடனே கடைசியில் நல்லா செய்யணும்னு நினச்சதை கூட நீங்கள் அவசரமாக ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்கும். அது உங்களுடைய அவுட்புட் கொடுக்காது, சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ திங்க் பண்ணுறது நல்லது, எங்கே நிப்பாட்டணும்னு தெரியணும்.
1: ஓகே, இங்கே சொன்ன மாதிரி ஒரு திங்கிங் இருந்தால் ஒரு செயல் இருக்கணும்,
0: கண்டிப்பாக இருக்கணும்.
1: அப்படியே தொடர்ந்து திங்கிங்கே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்புட் கரெக்டாக வர
0: எடுக்க முடியாது மேடம். இப்போ இந்த ஓவர் திங்க் பண்ணுறவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ நான் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன், பிரச்சனைன்றது தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக தப்பாக போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நடந்தால் என்ன? இப்போது இப்போ இந்த இடத்துல என்னுடைய டொனாலிட்டி, அதாவது என்னுடைய

0: பாவனையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நடந்தால் என்ன இப்போது உலகம் முக்கியவா போகுது, இந்த தாட் அவங்களுக்கு இருக்காது. அவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க,
1: சீரியஸாக ரொம்ப சீரியஸாக. நீங்கள் ரொம்ப எளிமையாக ஒரு ஈஸியாக இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க,
0: அவ்வளோதான் மேடம்.
1: பட் ஓவர் திங்க் பண்ணுறவங்க வந்து அவங்களோட ரொம்ப
0: ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அப்படி சீரியஸாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அப்புறம் அவங்க சீரியஸ் ஆயிடுவாங்க அப்புறம். அது அவசியமே இல்லை. இதெல்லாம் என்ன இருக்குது, தப்பு பண்ணால் என்ன இருக்குது, திருப்பி திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம், பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஏன் லைஃப் இது, நான் என்ன வேணாலும் நான் எனக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக
1: கண்டிப்பாக இப்போது எனக்கு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கதை கேள்விப்பட்ட, எல்லோரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு கல் வந்து பக்கத்தில் வச்சு பார்த்தா பெருசாக தெரியும், தூரத்தில் வச்சு பார்த்தா அது வந்து இத்தனோட தெரியும் அப்படிங்கிறது. இது மாதிரி தான் பிரச்சனைகளும் வாழ்க்கை சிக்கல்களும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்குற முறைகள் நம்மளுடைய நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. வாழ்க்கையை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகானது, சர்ப்ரைஸ் நிறைய நிறைந்த ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த வாழ்க்கை சிக்கல்கள் வரும்போது, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, அந்த நம்ம பார்க்குற அந்த விதம் பெர்செப்ஷன் அப்படிங்கிறது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுதுன்னு சொன்னோம். இப்போ ஒருத்தங்களுக்கு அதை நல்லா பாசிட்டிவாக பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்க நெகட்டிவாக பார்க்குறாங்க. இந்த நெகட்டிவாக பார்க்குறவங்க இங்கே என்ன காரணம்னு சொன்னீங்க, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், நம்ம நேர்மறையாகவே அந்த விஷயத்தை நான் பார்க்கணும், என்னோடய பெர்செப்ஷன் மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது ப்ராக்டிசஸ் இருக்கா?
0: இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் இந்த நெகட்டிவாக அதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பார்க்குறவங்களுக்கு ஒரு விருப்பம் வரணும், நான் மாறணுன்ற விருப்பம் வரணும். விருப்பம் வராத யாரையும் உங்களால் மாற்ற முடியாது. அந்த விருப்பம் வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கான வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதை அவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலையிலேருந்து அடுத்து நம்ம எந்த நிலைக்கு மாறப்போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது இந்த ஓவர் திங்கிங்கை பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அதோட சேர்த்து வந்து இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள பற்றி பேசணும்ல. இப்போது இந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நபர்களுக்கு பிடின்னு ஒன்று கொடுப்பாங்க. பிடின்னு என்னென்னா பிஹேவியர் தெரஃபின்னு கொடுப்பாங்க.
1: ஓகே ஓகே.
0: ஸோ பிடின்னா என்னென்னா பிஹேவியர் தெரஃபி, ஏற்கனவே இருக்கிற பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வெள்ளக்கலர் சட்டையை அயன் பண்ணி தான் போடுவார், அதில் எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படி அந்த அளவுக்கு அவர் வந்து சுத்தம் பார்க்குறவர், நான் இப்படி தான் இருக்கணும்னு வாழ்கிறவர். சரிங்களா, இப்போ பிடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சட்டையில் பாக்கெட் வைக்கிற இடத்துல வேணுன்னே ஒரு இங்கை அந்த இடத்துல வச்சு விட்ருவாங்க, வெளியில் அழுக்காக தெரிகிற மாதிரி. சரிங்களா, அந்த அழுக்கு சட்டையோட அந்த இங்கு சட்டையோட அவர் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் சுத்தணும். இதுதான் அவருக்கு கொடுக்குற தெரஃபி.
1: ஓ சரி சரி.
0: ஸோ இப்போ இதோட அவர் வெளியில் போவார், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்?
1: அவர் எப்பவுமே ஒயிட்டாக போடுற ஒரு மனுஷன், இது அவரால் ஏற்றுக்க முடியாது.
0: கரெக்ட். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கும்னா, போன உடனே அவருக்கு பால்பிட்டேஷன் வரும், அது என்னென்னா படப்படப்பு வரும் அவருக்கு. இவங்க எப்படி பார்க்குறாங்களே, அவங்க எப்படி பார்க்குறாங்களே, என்ன இவங்க அசிங்கமாக நினைப்பாங்களா, அவருடைய கௌரவம் அந்த இடத்துல அடிபட ஆரம்பிக்கும், எல்லாமே அடிபட ஆரம்பிக்கும். பட் நாங்கள் எங்களுடைய ரெக்வஸ்ட்டு என்னவாக இருக்கும்னா, நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்றது மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு நோட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்றது மட்டும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் அவருக்கு கொடுத்துருக்குற அந்த டாஸ்க். ஸோ அவருக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தானே அப்படின்ட்டு அடுத்து மூவ் பண்ணி போவார். ஹாஃப் டே செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது, இந்த இதை டிஸ்கிரைப் பண்ணுவார், இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு உடம்புலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிச்சு, இது ஆஃப்டர் ஆல் சட்டை தானே அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆமாம் அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்னை தப்பாக நினச்சிருப்பாங்களே, என்னை அசிங்கம் நினச்சிருப்பாங்களே, சட்டைக்கும் உங்களுடைய உடம்புடைய பாதிப்புக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் வச்சிருக்கிற ஒரே ஒரு கொள்கையால் உங்கள் உடம்புடைய எல்லா ரியாக்ஷனும் மாறுதுன்னு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லும் போது தே வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மத்தியான செஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதே சட்டையை போட்டுட்டு நீங்கள் அவங்கள பாருங்கள், அவங்க உங்களை இப்படி ஏதாவது ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க, அழுக்காக இருக்குன்னு பார்த்தாங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் அதனால் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கன்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ மத்தியானத்தில் இருந்து அவங்க என்ன பண்ண இருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆச்சரியமாக பார்க்குறவங்களையோ இல்லை ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறவங்களையோ இவங்க பார்த்துட்டு அதனால் என்ன ஸோ வாட் அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 பேர் பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உள்ளே அவங்களுக்கு அதனால் என்ன இருக்குது, சட்டை தானே அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வர ஆரம்பிப்பாங்க. இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 3 to 6 months இன்டர்வல் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் எந்த அளவுக்கு ஆழத்தில் அதை கொண்டு போய் வச்சுருக்கிறாரோ அதை மெது மெதுவாக டைல்யூட் பண்ண முடியும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டோடு விளக்கியிருக்கிறீங்க. கேட்குற நேர்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு வெள்ளைச்சட்டை அணிஞ்சிருக்கிற ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு கரையோட சட்டை போட்டால் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அது மூலமாக அந்த தெரப்பி எப்படி வந்து கொடுக்குறாங்கன்னு ரொம்ப புரியும்படியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த வாழ்க்கை சிக்கல்கள், இந்த பிரச்சனைகள் இதோட

0: இருக்கிறோம் இல்லையா. இந்த வாழ்க்கை சிக்கல்கள் இதிலிருந்து நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்க்குற பார்வை, அந்த கண்ணோட்டம், இது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது இல்லையா. வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் வந்து, வேலை இல்லாமல் இருக்கிறதோ, பணம் இல்லாமல் இருக்கிறதோ, வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இது எதுவுமே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கிற அந்த கண்ணோட்டம் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. இது தவிர வேறு ஏதாவது, இப்போது வாழ்க்கை சிக்கலில் ரொம்ப தீவிரமாக சிக்கியிருக்கிற ஒருத்தங்க, இதே மாதிரி அவங்க ஃபில்டர் பண்ணி பார்க்குற விஷயத்தில் ரொம்பவே நெகட்டிவாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ரொம்ப தீவிரமான சிகிச்சையோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுமா, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்?
1: நல்ல கேள்வி. சப்போர்ட் சிஸ்டம் எந்த இடத்துல எந்த நேரத்தில் வேணும் அப்படின்றத ஒருத்தர் வந்து இண்டிகேஷன் அவங்களுக்கே தெரியணும். இப்போ வாழ்க்கை சிக்கல் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், இவ்வளோ நேரம் நம்ம வந்து சொன்னோம், இந்த சிக்கல்களை அனுபவிக்கிறவங்களுக்கு அது எந்த ரீதியாக அனுபவிப்பாங்க அப்படின்னா, எமோஷன்ஸ், உணர்ச்சி ரீதியாக தான் அனுபவிப்பாங்க. கரெக்ட். எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அதை உணர்ச்சி ரீதியாக அனுபவிப்பாங்க. அப்போ உணர்ச்சின்றபோது நமக்கு தெரிஞ்ச 5 உணர்ச்சிகள் இருக்குது, 6 உணர்ச்சிகள் இருக்குது. என்னென்னா, சந்தோஷமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது, பொறாமையோடு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு 6 மெயினான விஷயங்கள் இருக்குது. கரெக்ட். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு உணர்ச்சி எழுது அப்படின்னா, நீங்கள் அந்த உணர்ச்சி என்ன உணர்ச்சி எழுதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்ட். இப்போ நீங்கள் பல வேலைகள் செஞ்சிட்ருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்காண்டி அவங்க செஞ்சுக்கிற ஒரே ஒரு வேலை என்னென்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட் வரைக்கும் அவங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, என்ன எமோஷனில் இருக்காங்கன்றது அவங்க ஸ்டாக் எடுக்கணும். ஆக்சுவலாக எல்லாருமே எடுக்கணும், இது எல்லாமே இருக்கணும். ஏன்னா அது எடுத்தால் தான் 1 வாரத்துக்கு அப்புறம் தெரியும் அவங்க எந்த எமோஷனில் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஆக்சுவலாக
0: இப்போ நார்மலாக வந்து உளவியல் ரீதியாக ரொம்ப ஒரு கவுன்சிலிங் தேவைப்படாதவங்க கூட இந்த விஷயத்தை செய்யலாம்,
1: தாராளமாக பண்ணலாம் மேடம்,
0: எல்லாருமே பண்ணலாம்,
1: தாராளமாக பண்ணலாம்.
0: சார், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்
1: சார். சேம் இப்போ நான் என்ன மாதிரி எமோஷனில் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் இன்னத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐ ஹவ் டு டேக் ஸ்டாக்.
0: ஓகே,
1: இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் ஃபஸ்ட்டு போதும். 1 வாரத்துக்கு நோட் பண்ணிங்கன்னா, 1 நாளைக்கு 12 மணி நேரம் முழிச்சிருப்பீங்க, நோட் பண்ணுங்கள். 1 வாரத்துக்கு 5 நாள் வச்சுக்குவோமே, 5 12 60 வந்துடும். இப்போ இந்த 60 எது உங்களுக்கு மெஜாரிட்டியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் குற்ற உணர்ச்சியில் ஜாஸ்தியாக இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, தட்ஸ் அன் இண்டிகேஷன். அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்டாக் எடுத்து பார்க்கலான்னா, எந்தெந்த தருணங்களை நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு போனீங்கன்றதை எடுத்து பார்க்கலாம்.
0: ஓகே ஓகே.
1: ரைட். இப்போ குற்ற உணர்ச்சின்றது பெரிய உணர்ச்சி. அது ஆக்சுவலாக நீங்கள் சாதாரண ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் குற்ற உணர்ச்சிக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்க, அதிகமாக போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இது உங்களுடைய உடலுக்கும் நல்லது கிடையாது, உங்கள் மனதுக்கு நல்லது கிடையாது. டைரக்ட்லி உங்களுடைய மனதும் உடலும் கனெக்டடாக இருக்குது. சரிங்களா. சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், சைக்கோசோமேட்டிக் வியாதிகள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் டயபெட்டிக் கூட, இட் இஸ் நாட் அது வந்து ஒருத்தட்டிருந்து ஒருத்தர் பரவக்கூடிய வியாதி கிடையாது, உள்ளிருந்து வெளியிடக்கூடிய வியாதி தான். அது வந்து சப்ரஸ்டு எமோஷன்ஸை நெடுங்காலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கூட டயபெட்டிக் வரலாம். தைராய்டும் அதே மாதிரி தான்.
0: உணர்வுகளை நீண்ட நாட்களை நம்ம
1: வச்சுக்கிட்டே இருக்கிறது. கரெக்ட். அப்போ என்ன உணர்வில் நீங்கள் இருக்கீங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம், நேரில் பார்க்குறோம்னா, நல்ல ஒரு வழக்கம் நம்ம தமிழில் இருக்குது என்னென்னா, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை
0: கேட்போம்.
1: யாருமே நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கேள்வியை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, இன்னொருத்தர் நம்மளுக்கு கேட்குறதா எடுத்துக்க வேண்டாம், நம்மளே நமக்கு ஃபஸ்ட்டு கேட்குறதா எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேனா, இப்போ நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேனா, ஆனந்தமாக இருக்கிறேனா. இப்போ ஒருவேளை உங்களுக்கு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன், நான் வந்து கோபத்தில் இருக்கிறேன், பொறாமல் இருக்கிறேன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்குங்க. ஏன்னா அது உங்களுடைய உணர்ச்சி, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உங்களோட தானே, ஏற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஆஸ்வாசப்படுத்திக்குங்க. இது ரெண்டை ஃபஸ்ட்டு பண்ணும்போது தேர்ட் ஸ்டெப் என்னன்றது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இது எந்த டைமில் வந்து ஒரு ஆலோசகரை நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்போ உங்களுடைய சோ கால்டு நார்மல் லைஃபை இது பாதிக்குதோ, உங்களால் உங்கள் கூட சந்தோஷமாக, அதாவது நெருக்கமாக இருக்கவங்க கூட உங்களால் வந்து இணக்கமாக இருக்க முடியலையோ, இணக்கம் ரொம்ப முக்கியமான வார்த்தை,
0: இணக்கம்,
1: இணக்கமாக இருக்க முடியலையோ, உங்களுக்கும் உங்களுக்கும், அதாவது உங்களுடைய செல்ஃப் கூட உங்களால் வந்து ஒரு இணக்கமாக இருக்க முடியலையோ, அப்போது இட் இஸ் எ இண்டிகேஷன் தட் யூ நீட் டு சீக் சப்போர்ட். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தேர்ட் பர்சனை சப்போர்ட்டுக்கு எடுக்கணுன்றது இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. யாராவது ஒருத்தர் போய் பார்த்துருங்க, யாராவது போய் பாருங்க. ஏன்னா பெஸ்ட்டு பர்சன் தான் பார்க்க போகணுன்ற இடத்துல அங்கேயும் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தர் பாருங்கள், அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆகிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய இதை பற்றின விழிப்புணர்வுகள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் எனிபடி எல்ஸ். ஈவன் கவர்மெண்ட் கூட ஹெல்ப்லைன்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக
0: ஓகே ஓகே, அந்த மாதிரி மருத்துவ ஆலோசனைகள்

0: நிகழ்ச்சிகளும் எடுத்துக்கலாம் உளவியல்
1: எடுத்துக்கலாம்
0: ரீதியாகவே.
1: எடுத்துக்கலாம்.
0: ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மனநலம் நல்லா இருந்தால் மட்டும்தான், உளவியல் ரீதியாக நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் அதுவும் உடல்நலமும் ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கு இல்லையா. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை நாமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம் இல்லையா. நம்மை நாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்னொருக்கு ஒருக்கு எடுங்க ஸ்டாக்
1: எடுங்க. நம்மளை நம்மள ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளை வேலையே வந்து. மித்தவங்களை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மித்தவங்களை மாற்றவும் முடியாது நம்மளால், நம்மளை மட்டும்தான் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன், மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் உங்கள் கூட இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்கும் வீண் போகாது. நீங்கள் மித்தவங்க மேலே போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது அவங்க மாறினா தானே உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் மேலே போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு நிச்சயமாக ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் பண்ணி ஆகணும் இதை.
0: ஓகே ஓகே சார், எனக்கு இப்போது ஒரு நிறைவான ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மென்டல் அப்படின்னு நினைக்கும்போது யோகா அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணுவோம் இல்லை. அந்த மாதிரி உளவியல் ரீதியாக நம்ம வந்து வாழ்க்கை சிக்கல்களை எதிர்கொள்கிறதுக்கு ரெகுலராக இந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த விஷயம் தவிர நான் சொல்கிறது இந்த ஒரு உடற்பயிற்சி மாதிரி யோகா மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நம்ம உளவியல் ரீதியாக நம்ம வந்து நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது நம்ம ரெகுலராக எடுக்க வேண்டிய பயிற்சிகள் ஏதாவது இருக்குதா, அது நேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க.
1: நிச்சயமாக எடுத்துக்கலாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்சிடேஷன்.
0: ஓகே,
1: ஆக்சிடேஷன்றது என்னென்னா உங்கள் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன்.
0: ஓகே,
1: அது எப்போதுமே ஒரு லெவலில் இருந்ததுன்னா உங்களுடைய மூளை சிந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும்.
0: கரெக்ட்.
1: ஸோ அப்போ மூச்சு நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட் எமோஷனை கவனிக்க சொன்னேன், அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் மூச்சு.
0: மூச்சு, ஓகே.
1: ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்கும், ஷாலோவாக அதாவது மேலோட்டமாக மூச்சு ஓடும், அப்படி ஓடுச்சுன்னா நீங்கள் நல்லா ஆழமான மூச்சுக்கு கொண்டு வாங்க.
0: ஓகே ஓகே.
1: ரைட். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நல்ல மூச்சு நிதானமாக அருமையாக உட்காந்து மூச்சு விடுங்க. ரெண்டாவது ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்றது உங்கள் உடம்புக்கு தேவையான நீர்நிலையை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா பிரெயினுக்கு வாட்டர் நிறைய தேவை. ஸோ ஒரு ஒரு சரியான இடைவேளையில் தண்ணி நிறைய குடிச்சு பழகுங்க. இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: ஓகே, இது நம்ம ரொட்டீனாக டெய்லி செய்ய வேண்டிய.
1: கரெக்ட் கரெக்ட். மூணாவது விஷயம் என்னென்னா டீடாக்ஸ். டீடாக்ஸ் டீடாக்ஸ்ன்றது சொல்றதுன்னா கழிவு நீக்குதல். எந்த கழிவு நீக்குதல் அப்படின்னா உடல் கழிவு மட்டும் கிடையாது, மனக்கழிவு நீக்குதல். எஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு மனக்கழிவு இல்லைன்ற ஒரு மமதையில் நம்ம இருப்போம். ஆக்சுவலா அப்படி கிடையாது, எல்லாருக்குமே அது கழிவு இருந்துகிட்டு தான் இருக்கும். அது கழிவை நீக்கணும். அந்த கழிவை எங்க போய் நம்ம நீக்கிக்கலாம் அப்படின்னா, இதுக்குத்தான் நமக்கு இந்த இடத்துல வந்து உறவுகள் நட்புகள்ன்றது ரொம்ப அவசியமா தேவைப்படும். ஆமா. சோ உறவுகள்னு வரும்போது நம்பிக்கை இருந்தாதான் அது உறவு, நம்பிக்கை இல்லாட்டி அது உறவு கிடையாது. அப்போ நான் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்க கழிவுகளை நீங்க அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணலாம், பகிர்ந்துக்கலாம், செட்டில் டவுன் ஆகும். நட்புகள் ஆப்வியஸ்லி இருக்கிறதுலே பெஸ்ட் திங் வந்து நட்பு தான், நட்பு தான். ஸோ நட்புகிட்ட போய் நீங்க பகிர்ந்துக்கலாம். அதை நீங்க அந்த அந்த டீடாக்ஸ் உங்களுடைய மனசுல இருக்கிற விஷயங்களை நீங்க வெளியில விடலாம். டீடாக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிரிக்கணும் மேடம்.
0: சிரிக்கணும்,
1: சிரிக்கணும். நீங்க எப்படி சிரிக்கணும்னா முட்டாள்தனமா சிரிக்கணும், குழந்தை மாதிரி சிரிக்கணும், காரணம் இல்லாம சிரிக்கணும்.
0: காரணமே இல்லாம சிரிக்கணும்,
1: சிரிக்கணும்.
0: ஓகே ஓகே.
1: சோ இத பண்ணிட்டீங்கனாலே இறுக்கம் இருக்காது.
0: இறுக்கம், அந்த இறுக்கம் போயிருச்சுனாலே நம்ம சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் காற்று இதெல்லாம் மூளை நம்ம நல்லா சிந்திக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டீடாக்ஸ் பண்ணுறது, சிரிக்கிறது, எல்லாமே நம்ம மன இறுக்கத்தை வந்து
1: வெளியில் கொண்டு போயிடும்.
0: அப்போ இதெல்லாமே ரொட்டீனாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம உளவியல் ரீதியாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக
1: தாராளமாக செஞ்சிடலாம். உளவியல்ன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதும் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ண என்ன யோசித்து வச்சுருக்காங்கன்னா அந்த சைக்காலஜிஸ்ட்டு சைக்காட்ரினாலே வந்து பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் பொண்ணு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. மனம் பற்றி புரிதல், மனம் பற்றி தெளிதல் இதெல்லாம் நமக்கு ஏற்படணும்னா இந்த உளவியல். உளவியலுக்கு இன்னொரு ஒரு ஆழமான அர்த்தம் தமிழில் உண்டு. ஸோ உளவு அப்படின்னால என்னன்னா நம்ம இந்த 007 படம்லாம் பார்க்குறோம்ல, சிபிஐ உளவு பார்க்குறதுன்னு சொல்கிறாங்கல்ல, உளவு பார்க்குறதுன்னு சொல். இப்போ உளவு பார்க்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ இப்போ உளவியெல்லாம் என்னென்னா எனக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குதோ அதை நான் தெரிஞ்சுக்கிறது கண்டுபிடிக்கிறது தான்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன ஆலோசனைகள்லேருந்து நாங்கள் வந்து எங்களை கண்டுபிடிச்சிருக்கு நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. நேரம் ஆகிடுச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சி நிறைவேறிக்கு வந்தாச்சு. நிறைவாக நேர்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையானது, ரொம்ப அழகானது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு நொடி அடுத்த நொடியில் கிடைக்காது. அதை நம்ம கூட இருக்கவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு

0: ஆனந்தமாக இருக்கிறது தான் சாலச்சிறந்தது. டோன்ட் மேக் இட் காம்ப்ளெக்ஸ்.
1: ஓகே, என் வாழ்க்கைகளை நீங்களே சிக்கலாக ஆக்கிக்க வேண்டாம், வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வாழ்வியல் சிக்கல்களும் உளவியல் கண்ணோட்டமும் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நேர்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிகள்.
1: ரொம்ப நன்றி. நேர்களே, நம்ம ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலேருந்து அஜிலாக.

50 இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் கட்சி உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தாவேகா அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தாவேகா அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதீதி போர்தோலோயி மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ்

போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கன்றப்பு, ருஜாலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி டாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்றது நான் உங்கள் கபில் தேவ்.

0: வெறும் உடலை வருத்தி தவம் செய்பவர்கள், புத்தக அறிவு மட்டும் கொண்ட ஞானிகள், பலனை எதிர்பார்த்து யாகம் செய்பவர்கள் ஆகியோரை விட மனதை அடக்கி தியானம் செய்யும் யோகியே இறைவனின் பார்வையில் உயர்ந்தவனாகின்றான். நேரிலே இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

நேரம் 6:14. பாமாலைகள் கொண்டு படைத்தவனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்து கொள்ளட்டும்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நீதிமான் பயப்பட வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு வருகின்றார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.

கருத்துச்சிவையோடு இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நம்பிக்கையாளர்களே, அதிகமான சந்தேகங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவங்களாகும். நீங்கள் மற்றவர்களின் குறைகளை உளவு பார்க்க வேண்டாம்.

0: யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்களோ மனிதர்களை மன்னிப்பார்களோ அல்லாஹ் இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

0: நேரமாறு மணி 30 நிமிடம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: இப்படி நாளும் ஒரு தகவல் நன்மை தரும் அகவல் என உள்ளூர் செய்திகளுடன் உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் சேவை செய்திகள்.

திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். 6:35 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. சேவை செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் குதிரை சவாரி, பொருட்களை எடுத்துச் செல்லுதல், பயணிகளை ஏற்றிச் செல்லுதல், சவாரி பயிற்சி பள்ளிகள், பந்தயம் மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களையும் தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தினுடைய இணையதளத்தில் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குதிரை உரிமையாளர்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களினுடைய முழுமையான விவரங்களை தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யணும். மேலும் குதிரைகளினுடைய நலன், சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான பராமரிப்பு தொடர்பான நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை உரிமையாளர்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பதிவு பெறுவதற்கு உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து தேவையான உரிமம் பெற்றிருத்தல், உரிமையாளர்கள் மீது விலங்குகளை கொடுமைப்படுத்துதல் அல்லது அலட்சியமாக பராமரித்தல் தொடர்பான வழக்குகள் இல்லாதிருத்தல், குதிரைகள் மற்றும் அவற்றினுடைய தங்குமிடங்களை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தல், உரிமை மற்றும் அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்கள் தங்கும் இடத்துல போதிய காற்றோட்டம், சுகாதாரம், பாதுகாப்பு, கழிவுநீர் மற்றும் கழிவு மேலாண்மை வசதிகள், வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாப்பு, போதிய குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு. எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குதிரை உரிமையாளர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய குதிரைகள் மற்றும் பிற குதிரை இனங்களினுடைய முழுமையான விவரங்களை தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 30/8/2026 பதிவு செய்து விலங்குகள் நல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதிவு மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையை அணுகலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் நமக்கு அடுத்ததா சைவம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 106.6 தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பல்வேறு தேர்வு முகமைகளால் அவ்வப்போது அறிவிக்கப்படக்கூடிய TNPSC, TNUSRB, SSC அதுக்கப்புறமா RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது பணியாளர் தேர்வாணையத்தால் TNPSC குரூப் 2 & 2A 2026 821 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 2 அண்ட் குரூப் 2 முதல்நிலை தேர்வானது வரக்கூடிய 1/11/2026 நடைபெறிருக்கு. இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க தேர்வர்கள் வந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இணைய வழியில் விண்ணப்பம் செய்ய வேண்டிய கடைசி நாள் 9/9/2026 அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்கள் அறிகிறதுக்காக www.tnpsc.gov.in அப்படின்ற இணையதள பக்கத்தை பார்வையிட்டுக்கலாம். தேர்விற்கான கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் குத்துக்கல் வலசில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 25/8/2026 செவ்வாய்க்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு பயன்படுத்தி நடத்தப்படுது. மேலும் வாரந்தோறும் மாதிரி தேர்வு வந்து நடத்தப்படுதான். இந்த போட்டியில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு துறையினுடைய வெப்சைட் www.tamilnadu-careers-services.tn.gov.in. இணையதள முகவரி மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கங்க, www.tamilnadu-careers-services.tn.gov.in. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து அந்த வலைதளத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குடனான பாடக்குறிப்புகள் அதுக்கப்புறமா முந்தைய வருட வினாத்தாள்கள் இது எல்லாத்தையுமே வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாமா. இந்த கட்டணமில்லாத பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் வந்து தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனல் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செஞ்சு சப்மிட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் 0463321 அப்படின்ற இந்த தொலைபேசியின் வாயிலாக அல்லது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் வந்து தங்களது பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொலைபேசி எண் மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 04-633-21-31-79. TNPSC குரூப் 2 குரூப் 2A 2026 தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். நேரம் 6:45 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சேவை செய்திகள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

தங்க மீன்கள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. சேவை செய்திகள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநகரத்தினுடைய அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 படியானது 2 கட்டமாக நடைபெற இருக்கு. ஸோ அதில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளினுடைய கணக்கெடுப்பு பணி 1/8/2026 30/8/2026 வரைக்கும் சுமார் 2012 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் 350 மேற்பார்வையாளர்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இதுவரையிலும் தங்களுடைய பகுதிக்கு கணக்கெடுப்பு பணிக்கு கணக்கெடுப்பாளர்கள் வரவில்லை அப்படின்னா தங்கள் பகுதிக்கான பொறுப்பு அலுவலர்கிட்ட தொடர்பு கொண்டு தெரிவித்து தங்களினுடைய விவரங்களை பதிவு செய்து பயன்பெற திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொறுப்பாளர்களுடைய மொபைல் எண்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திருநெல்வேலி 04-462-25-10-700 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அப்படின்றதால திருநெல்வேலி மாவட்ட பொதுமக்கள் அனைவரும் வீடுதோறும் வருகை தரக்கூடிய கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் வெற்றிகரமாக நடைபெற முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டுருசிங்க.

நேர்களை, இனி நமது ஒலிபரப்பில் இன்றைய இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 7:05 அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு, 9 மணிக்கு தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் தமிழறிஞர் திரு வி கல்யாண சுந்தரனார், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்களது வரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 வணக்க பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஸ் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள், காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றியை நிலைநிறுத்துவது உழை

குறிப்பா நேர்மையா. 12 இருக்கு மனம் விரும்புதே முற்புகழ்மணி, 11 இருக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில் ரக்ஷாபந்தன் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12 இருக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உறவுகளுக்குள்ளே உரிமையுடன் பேசுவது குறைந்து வருகிறதா. 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:10 நலம் தானாவில் தேசிய கண் தான இருவார விழாவை முன்னிட்டு கண் தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் முகமது பைசல் அவர்கள். தொடர்ந்து சாலியா விதையின் பயன்கள். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையர்வி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு பொதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 5:30 டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் இளையோர் பெண்கள் பிரிவின் 65வது சுப்ரதோ கப் கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு மகிழலாம். நேர்களே, நியூஸ் ஆன் ஆரப் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் 5:30 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வாரத்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவுதானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம் இலையுதிர்காலம்

0: பனிக்காலம் இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஓட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னு, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில் பருவா சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
8: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை,
9: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்த உலகம் எவ்வளவு வேகமாக போகுதுன்னு பார்த்தீங்களா? எல்லாமே இப்போ கைக்குள்ளாடமாக அடக்கமாக வந்துருச்சு இல்லையா? நாகரீக வாழ்க்கைக்கு மனிதன் கண்டுபிடித்த சக்கரம் ஒரு முக்கியமான காரணம். அப்படின்னா இந்த அதிநவீன காலத்துக்கு மனிதன் கண்டுபிடித்த கம்ப்யூட்டரும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த மொபைல் ஃபோன் கூட ஒரு வகையில் ஒரு சிறிய அளவிலான கம்ப்யூட்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் ஒரே நாளில் தோன்றி ஓஹோ அப்படின்னு வந்துடுறதில்லை இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து பார்த்து, அதை சோதிச்சு பார்த்து, அதுக்கப்புறம் தான் நாம் இன்றைக்கி உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக அது வந்து மாறும். இதுவே நாளைக்கு எப்படி மாறும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த வகையில் கணினி கண்டுபிடிப்பினுடைய சுவாரஸ்யமான கதைகள், அதுக்கப்புறமா உலகை மாற்றியமைத்த மிக முக்கியமான ஆறு வரலாற்று மைல்கற்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். ஸ்டே ட்யூன் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

இதனால் வரலாற்றில் முதல் கன்னி ப்ரோக்ராமாக ப்ரோக்ராமராக ஒரு பெண் வந்து திகழ்ந்தாங்க அப்படின்றது இந்த நிகழ்வு தான். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்களுக்காக முகவரி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த உலகத்தினுடைய முதல் புரோகிராமர் ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ப முடியலல்ல. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா சார்ல்ஸ் பேபேஜ் வந்து அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்ற இயந்திரத்தை வடிவமைத்த போது அது வெறும் எண்களை கணக்கிடுறதுக்கு மட்டும்தான் வந்து பயன்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எண்களை கணக்கிடுறது மட்டும் இல்லாமல் இசையமைப்பது போன்ற சின்ன சின்ன வேலைகளை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத இந்த லவ்லேஸ் அப்படின்றவர் வந்து கணிச்சாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அந்த இயந்திரத்திற்காக உலகத்தில் முதல் கணினி அல்கரிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து எழுதுனாங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1945 அந்த டைம்லலாம் கம்ப்யூட்டருடைய உருவாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் உருவமாக இருந்துச்சு. அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இரண்டாம் உலகப் போரின் போது இராணுவத்தினுடைய பீரங்கி இலக்குகள் இருக்கு இல்லையா, அதை கணக்கிட அமெரிக்காவில் இது வந்து உருவாக்கப்பட்டுச்சான். இது கிட்டத்தட்ட ஒரு 1800 சதுர அடி அறையை வந்து ஆக்கிரமித்ததோட 30 டன் எடை கொண்டதாகவும் இருந்ததாம். அதுக்கப்புறமா ஒரு 17468 வெற்றிட குழாய்களை வந்து இதில் வந்து பயன்படுத்தினாங்களாம். இது இயங்கும்போது ஃபிலடெல்ஃபியா நகரம் இருக்கு இல்லையா, அதனுடைய மின் விளக்குகள் எல்லாமே அப்படியே மங்கி போச்சு அப்படின்ற ஒரு கதையும் கூட சொல்கிறாங்க. அவ்வளோ கரண்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு வந்து தேவைப்பட்டதான். அதுக்கப்புறமா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயரே இல்லாமல் கூட ஒயர்லெஸ் மவுஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அப்போ அப்படி இல்லை, இந்த மவுஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, மரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டாக்லஸ் எங்கல்பர்ட் அப்படின்றவர் தான் இந்த கணினியை எளிதாக இயக்கிறதுக்காக XY பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபார் டிஸ்பிளே சிஸ்டம் அப்படின்ற ஒரு கருவியை வந்து உருவாக்கினாராம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செவ்வக வடிவ மரப்பெட்டி மாதிரி இருந்துச்சான். இதனோட அடியில் 2 உலோக சக்கரங்கள் வந்து இருந்துச்சான். இதில் இருந்து வெளிவந்த ஒயர் வந்து சுண்டலியினுடைய வால் மாதிரி இருந்ததால் இதுக்கு மவுஸ் அப்படின்னு அவங்க வந்து பெயரிட்டாங்களா. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே கிடந்துட்டே இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா நாங்கள் சொல்கிறோம், கேட்டுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

7:31 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள். அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கே Mark 2 அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர் வந்து வச்சுருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா அதில் ஒரு நாள் வேலை பண்ணாமல் நின்றுருச்சான். என்னடா இது இப்படி வேலை செய்யாமல் நின்றுருச்சு அப்படின்னு உள்ளே செக் பண்ணி பார்த்தப்போ அங்கே ஒரு புகழ்பெற்ற பெண் கணினி விஞ்ஞானி கிரேஸ் ஹாப்பர் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்களோட குழுவோடு சேர்ந்து அந்த கணினியை சோதிச்சு பார்த்தப்போ உள்ளே வந்து அந்த எலக்ட்ரானிக் ரிலே இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு அந்துப்பூச்சி வந்து சிக்கி கருகி போயிருந்துச்சான். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அந்த பூச்சியை மெதுவாக அகற்றி ஒரு லாக் புக்கில் ஒட்டி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் கேஸ் ஆஃப் பக் பீங் ஃபவுண்ட் அப்படின்னு, அதாவது முதல் முதல்ல உண்மையான பூச்சி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க எழுதினாங்களாம். அன்னையில் இருந்து கம்ப்யூட்டரில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறையும் தொழில்நுட்ப பிழையையும் பக் அப்படின்னும், அந்த பிழையை கண்டுபிடித்து சரி செய்வதை டீபக்கிங் அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்களாம். பார்த்தீங்களா, ஒரு வார்த்தைக்கு பின்னால் ஒரு கதையே இருக்குது அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நம்மளும் எவ்வளோ ஈஸியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை அப்படின்னு இதை படிக்கும்போது தெரிஞ்சு, என்ன அப்படின்னா இப்போலாம் நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன், அது வந்து ஒரு 50 MB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹெம்பியா ஜிபி 50 GBக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து சின்ன ஒரு பர்ஸுக்குள்ளே போட்டு தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து அவ்வளோ குட்டியாக வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், ஐபிஎம் நிறுவனம் இருக்கு இல்லையா, அது வந்து ரமாக் 305 அப்படின்ற உலகினுடைய முதல் ஹார்ட் டிஸ்க்கு கொண்ட ஒரு கணினியை வந்து அறிமுகப்படுத்தினாங்களாம். இதனுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு திறன் என்ன தெரியுமா, வெறும் 5

மெகாபைட் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு இன்னைக்கு சூழலில் ஒரு ஒரு ஹெச்டி ஃபோட்டோவை கூட இதுலேருந்து நம்ம வந்து வச்சு அடக்க முடியாது, ஏன்னா அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதனுடைய எடை எவ்வளோ இருந்துச்சான்னு தெரியுமா? 1 டன் இருந்துச்சான், கிட்டத்தட்ட 1000 கிலோ. இதை வந்து விமானத்தில் ஏற்றிட்டு போகிறதுக்கே ஒரு பெரிய கண்டெய்னர் வந்து தேவைப்பட்டுச்சான், அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சான். பாருங்களேன், இன்றைக்கி உலகம் எவ்வளோ சுருங்கி நம்மளோட கைகளுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி தான் இல்லை? எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மம்பட்டியான் திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் கூட அதை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் இல்லையா. இப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச

ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்ம உருவாக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்னாலேயே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை இந்த மாதிரியான என்ன பண்ண, அந்த மாதிரியான என்ன பண்ண, இப்படியான யோசனைகள்லாம் வரும் இல்லையா. அப்படி ஒரு யோசனை வந்து தான் பாப் தாமஸ் அப்படின்றவர் வந்து க்ரீப்பர் அப்படின்ன ஒன்றை வந்து உருவாக்குனார். இது என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ். ஆனால் இது தீங்கிழைக்கக்கூடிய வைரஸா அப்படின்னா இல்லை, மாறாக அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நெட்ஒர்க் வழியாக இது வந்து பரவ முடியுமா முடியாதா அப்படின்ற சோதனை முயற்சிக்காக மட்டுமே இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதில் ஐ எம் த க்ரீப்பர் கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து காட்டிச்சான். இதை அழிக்கிறதுக்காகவே உலகினுடைய முதல் ஆன்டி வைரஸான ரீப்பர் வந்து உருவாக்கப்பட்டுச்சான். பார்த்தீங்களா, ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் அதுக்கு பின்னால் இவ்வளோ சுவாரஸ்யங்கள் இருக்கா அப்படி நமக்கே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மருதமலை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நினைவூட்டுகிற நேர்களே, இன்று இரவு 8:05 இருக்கு. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா உங்களோட பேர், ஒரு என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜை அனுப்பலாம். ஒரு ஐயோ எனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ஸ் நோட்டு கூட நீங்கள் அனுப்பலாம். ஐயோ வாய்ஸ் நோட் அனுப்ப எனக்கு ஷையாக ஃபீல் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் நோட் கரெக்டாக எங்களுக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? நம்பர் சொல்லப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 9443-60-794 அப்படின்ற இந்த நம்பர் தான். மறுபடியும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 9443-60-794. 9444-63-60-794. பார்த்தீங்களா, இன்றைக்கி நாம் வந்து மடியில் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கணினிகள் வந்து அப்படியே சுருங்கிருச்சு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து கூடிருச்சு. அப்படியே டக்குன்னு தொட்டின உடனே கடகட கடகடன்னு ப்ராசஸ் ஆகி எல்லா விஷயங்களும் நமக்கு பண்ணித்தர அளவுக்கு அது வந்து டெக்னாலஜி கூடி போயிருச்சு. ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளவு விஷயங்கள் வந்து இருந்திருக்கு, எவ்வளவு விஷயங்கள் அவங்க வந்து கடந்து வந்திருக்கிறாங்க, அதுலேயும் எவ்வளோ சுவாரஸ்யங்கள் பார்த்திங்களா. நம்ம வந்து பொதுவாக கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்ன உடனே சார்ல்ஸ் பேபேஜ் அவங்க தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் இந்த அளவுக்கான முன்னேற்றம், பாதுகாப்பு, எல்லாத்துக்கு பின்னாலையும் பார்த்தீங்களா அந்த அடா லவ்லேஸ் அவங்க தான் வந்து முத முதல்ல இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டக்லஸ் எங்கல்பர்ட் அவர் தான் வந்து அந்த மவுஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கிரேஸ் ஹாப்பர் இவங்க வந்து அந்த பூச்சி அந்த பக் அண்ட் டீபக்கிங் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாப் தாமஸ் இவங்க தான் வந்து இந்த வைரஸ் ஆன்டி வைரஸ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு குழுவாக வந்து முயற்சி பண்ணும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஏ திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. எப்பவும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? அப்போ தான் வாழ்க்கையில் ஏதாவது புதிய புதிய விஷயங்களை நம்ம வந்து கண்டடைய முடியும். அப்படி தான் கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தில் நடக்குது. எஸ், பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது அறிவியல் தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் நேரிட்ட நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேரழிவில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. 1800-930-93793 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 9289516712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொராண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகர மயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனை இன்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக

0: அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அன்றைய தினம் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல்குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிறமிட்டு மணி 5

0: விரல்கள் பேசும் மௌன மொழி இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இது குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க. 9 44 33 60 794 அப்படின்ற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களுக்கு என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்ற இந்த தகவல்களை தெளிவாக டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. எப்போ எனக்கு டைப்பெல்லாம் பண்ண தெரியாதுப்பா அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வாய்ஸ் நோட் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஒருவேளை வாய்ஸ் நோட் கொடுக்க எனக்கு ஷையாக ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், டெக்ஸ்ட் மெசேஜ் கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையா நாம் இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். நம்முடைய ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாரோட விருப்பத்தில் வருது கேட்டுடலாமா?
1: இரவு வணக்கம் சார், திருநெல்வேலி டவுன்லேருந்து வள்ளிராஜ் பேசுகிறேன். படம் பேர் வந்து மதுரை சம்பவம், பாடல் வந்து கண்ணழகா கண்ணழகா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் வள்ளிராஜ் சார். படம் பேர்னவா மதுரை சம்பவம் வரல, நீங்கள் முதல் பாட்டே சம்பவம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான க்யூட்டான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

குக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக சாக்லேட்டாக வச்சு, அப்படியே ஸ்நாக்ஸாக வச்சு, ஒரு குழந்தைய கொண்டே உள்ளே விட்டால் எப்படி இருக்கும், ஜாலியாக அந்த மாதிரி ஜாலியாக நான் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ க்யூட்டான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? நம்ம ஜங்ஷன் வெனிலாவுக்காக வந்துகிட்டே இருக்குது. நண்பேண்டா திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிங்க.

மை காட், அப்படியே நிஜமாவே ரெக்கை கட்டி பறந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 102.6 மெகாஹெர்ட்ஸ். அதாவது நமக்கு வந்து பரீட்சையில் அப்படியே வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க, ரெண்டு கேள்வியுமே நல்லா தெரியும் பதில். அப்படின்னா ரெண்டையுமே நம்ம எழுதி வைப்போம் இல்லையா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மார்க்கை போடுங்க அப்படின்னு. ஆனால் டீச்சர் ஏற்கனவே நம்ம முத முதல்ல எழுதுனதுக்கு மார்க்கை போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் சங்கர நாராயணன் பெரியசாமி சார் டவுனில் இருந்து என்னடா ரொம்ப நேரமாக டைப் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தா ரெண்டு பாட்டு டைப் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நீங்கள் முதல்ல கேட்ட பாட்டை நான் எடுத்திருக்கேன் உங்களுக்காக. அவள் வருவாளா திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சேர்ந்து வசிக்க
1: ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க
2: வெப்ப அலைகளும் கூட குளிர் தென்றலாய் இனிக்கத்தானே செய்யும் காதலில் அப்படின்னு அந்த பாடல் இருந்துச்சு இல்லையா? எஸ் கேட்டுட்ருக்கீங்க குக்கு நேரப்ப பாடல்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சினுடைய அடுத்த பாடல் யாருக்காக வருது தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளைக்காக வருது. எஸ் சின்ன பையன் ஃப்ரம் சிவகாசியிலேருந்து கேட்டிருக்காங்க. என்ன நினச்ச பாட்டு சொக்கத்தங்கத்துலேருந்து என்ன நினச்சேன் அப்படின்றத பாட்டுக்கு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க சின்ன பையா.

பாலோடு கலந்த தேனாக அந்த பாடல் இவ்வளோ இனிமையாக இருக்கும்போது அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் சின்ன பையன் சார். ஆனால் எல்லாருமே நிஜமாகவே சொக்கி போயிருப்பாங்க, அவ்வளோ இனிமையான பாடலுங்க பாடல். எஸ் கேட்டுட்ருக்கீங்க குக்கு நேரப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 9 44 33 60 794 அப்படின்ற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட பேர், ஒரு உங்களுக்கு என்ன படத்தில் என்ன பாடல் வேணும் அப்படின்றத ஒன்று டெக்ஸ்ட் அனுப்புங்க, இல்லை அப்படின்னா குரல் பதிவாக கூட எங்களுக்கு அனுப்புங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டே இருக்குது தெரியுமா? நாகராஜன் ஃப்ரம் திருநெல்வேலி டவுன் அவங்களுக்காக, முத்து திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

அது ஒரு பாட்டில் வரும்ல, சண்டே கூட காதலுக்கு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு, அப்புறம் பிரேக்கை விடுங்க லவ்வுக்கு அப்படி ஒரு சென்டிமெண்ட் பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தான்குளத்திலேருந்து வைதேகி கேட்டிருக்கிறாங்க. அன்புள்ள அப்பா திரைப்படத்திலேருந்து பாடல், எஸ் அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேரி ரசிங்க, இது குக்கு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: போனது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: ராணி கோணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம், அவள் நினைவுகளே என் சுவாசம்.
1: அன்புள்ள அப்பா.
0: என்னப்பா?
1: உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா?
0: அப்பா அப்பா அப்பா நாற்றிகளப்பா.
1: அப்பா அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா?

மகளே, நீ கண் திறந்தாய், அவள் கண் மறைந்தாள், என் வானத்தில்

0: காதலில் கசிந்துருகவா அல்லது கண்ணீரில் மிதந்து தத்தளிக்கவா அப்படின்னு தெரியாமல் ஒரு இனிய பாடல் கேட்டோம் இல்லையா? இருந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கு வந்தது, புன்னகைக்கு முன் தயவு செய்து காப்புரிமை பெற்றுக்கொள், ஏனெனில் பிரம்மன் அதை திருடி மீண்டும் ஒரு புதிய பூவினத்தை படைக்கக்கூடும் அப்படின்ற இந்த வரிகள் தான். பூக்கள் வந்து வண்டிகளுக்கு பேட்டி கொடுத்தது, அடாடாடாடா என்ன அருமையாக இருந்துச்சு இல்லையா? எஸ் கேட்டுட்ருக்கீங்க குக்கு நேர்விருப்ப பாடல்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் யார் கேட்குறாங்க, கேட்கலாமா?
1: நான் பல விஷயம் பேசுகிறேன். எனக்கு சாணக்கா படத்துலேருந்து
0: ஆ
1: தருவியா.

வெளி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்காக வந்துட்டு இருக்கு தெரியுமா? டவுன் கல்லணை நடராஜன், சித்ரா மற்றும் ராஜேஷ் சங்கர் இவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. முத்துக்காலை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்க.

0: அடாடாடா, பிரிவுகள் அதிகமாகும் போது தான் பாசம் அதிகமாகும் போலன்றது உண்மைதான் போல இருக்கு இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நேர்வரப்பு பாடல்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ரெடியாக இருக்குது. அப்படியே காற்றுல மிதக்கிறதுக்கு எல்லோரும் அப்படியே தயாராக இருங்க. ஏன்னா அப்படிப்பட்டதான ஹம்மிங் நிறைந்த பாடல் அது. என்ன பாடல் பா அது? யார் விரும்பி கேட்டிருக்கா அதானே கேட்குறீங்க? நீங்களே கேளுங்களேன்.
1: ஹலோ ஹலோ வணக்கம். தென்காசி மாவட்டம் பௌர் சுத்திரம் புஷ்பலதா துரைமணி. படம் மதராசப்பட்டினம். பாடல் பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு, அந்த பாடல். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டான பாடல், பூக்கள் பூக்கும் தருணம், 8:50.

நிஜமாவே நேரம் போதவில்லை தாங்க, ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் யாருக்காக வந்து தெரியுமா? புதுக்குடியிலிருந்து செல்வம் அவங்களுக்காக, இரட்டை வாழ்குருவி திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இனி கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 9:30. கருவிழிகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இது இலக்கிய சாரல். இரவும் பகலும் மாறி மாறி தோன்றினாலும் கூட அதில் விடுவெள்ளிகளும் வால் நட்சத்திரங்களும் சிறப்பு கவனங்களை பெறுது இல்லையா? அது மாதிரி தான் எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் தோன்றினாலும் கூட ஒரு சிலர் மட்டும்தான் சரித்திரத்தில் இடம்பெறுகின்றனர். அந்த வகையில் தமிழ் உரைநடையினுடைய தந்தை சிறந்த பேச்சாளர், தொழிலாளர் நல ஆர்வலர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பன்முகத்தன்மை வாய்ந்த திரு வி கல்யாணசுந்தரர் அவர்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துள்ளம், இப்போது தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிராமத்தில் 1883 August 26 அன்னைக்கு பிறந்தார் இவர். நவீன தமிழ் உரைநடைக்கு வடிவம் கொடுத்த பெருமைக்குரிய மற்றும் தமிழ் தென்றல் அப்படின்னு அன்போடு அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய திரு வி கல்யாணசுந்தரனார் அவர்களினுடைய பிறந்த நாளான இன்று அவருடைய வாழ்க்கை பயணத்தோடு இணைந்திருக்கப் போகின்றோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்.

திரு வி கல்யாண சுந்தரனார் அவர்களினுடைய பன்முகத்தன்மையில் உரைநடை மற்றும் தொழிலாளர் நல பணிகள் தான் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனைகளாக கருதப்படுது. ஏன்னா அந்த காலத்தில் தமிழ் உரைநடை அப்படின்றது சற்றே கடினமான, பண்டிதர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சமஸ்கிருதம் கலந்த ஒரு நடையாக இருந்தது. அதை மாற்றி சாதாரண மக்களும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய எளிய நவீன தமிழ் உரைநடையை உருவாக்கியவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் பெண்களினுடைய உரிமைகள், சமூகத்தில் அவர்களினுடைய முக்கியத்துவம், அதுக்கப்புறமா பெண் கல்வி குறித்து அந்த காலத்திலேயே மிக முற்போக்காக இவர் எழுதிய புத்தகம்தான் பெண்ணின் பெருமை. பெண்ணை தாழ்த்துவது சமுதாயத்தை தாழ்த்துவதாகும் அப்படின்ற கருத்தை இதில் வலியுறுத்தியிருந்தார். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 9:41 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல். மகாத்மா காந்தி அவர்களினுடைய ஆன்மீகம், அதுக்கப்புறமா அரசியல் கொள்கைகள் வந்து எப்படி ஒரு மனிதனினுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்றத தமிழ் மக்களுக்கு ரொம்பவே எளிமையாக விளக்கினார் தெரிவிக்க அவர்கள். ஆன்மீகத்தையும் இயற்கையினுடைய அழகையும் இணைத்து தூய தமிழில் எழுதப்பட்ட அவருடைய மிகச்சிறந்த இலக்கிய படைப்பாக அவருடைய முருகன் அல்லது அழகு வந்து போற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மிக நீளமான வாக்கியங்களை தவிர்த்து சின்ன சின்ன வாக்கியங்களாக எதுகை மோனையோட மேடையில் பேசுவது போன்று எழுதக்கூடிய புது பாணியை இவர் வந்து அறிமுகப்படுத்தினார். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

1900களினுடைய தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் இருந்த ஆலைகளில் தொழிலாளர்கள் மிக குறைந்த கூலிக்கு, அதாவது நாள் ஒன்றுக்கு 12-14 மணி நேரம் வரைக்கும் மிக கொடூரமான சூழலில் வேலை செய்கிறதுக்கு வந்து கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. தொழிலாளர்களுக்கு அப்படின்னு எந்த ஒரு அமைப்பும் இல்லாத காலத்தில் 1918 இந்தியாவிலேயே முதல் முறையாக முறைப்படுத்தப்பட்ட தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கத்தை உருவாக்க பிபி வாடியா மற்றும் திருவிக்க இவங்க ரெண்டு பேரும் அடித்தளமிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களினுடைய நலன் வேண்டி பக்கிங்ஹாம் அண்டு கர்நாட்டிக்கால இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தையும் 1921 கையில் எடுத்தாங்க. ராயப்பேட்டையை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க வேலைநிறுத்த போராட்டத்துக்கு இவர் தலைமை தாங்கினார் திருவிக்க. அவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலாகவும் நீடித்த இந்த போராட்டத்தின் போது தொழிலாளர்களுக்கு பெரும் ஆதரவாக நின்றார் திருவிக்க அவர்கள். தொழிலாளர்களை திரட்டக்கூடிய இவரது ஆற்றலை கண்டு பயந்து போன பிரிட்டிஷ் அரசு இவர் சென்னைக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி நகர பிரஷ்டம் அப்படின்னு, அதாவது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு உத்தரவிட்டாங்களாம். ஆனாலும் ரகசியமாக தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுக்கு துணிச்சலை ஊட்டினார் திருவிக்க அவர்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

இலக்கிய சேரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இருந்து சுதந்திர போராட்டம், மேடை பேச்சு, தேசபக்தன் இதழ் அப்படின்னு தன்னை முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டார் திரு வி கே அவர்கள். 1917 தேசபக்தன் நாளிதழினுடைய ஆசிரியராக பொறுப்பேற்று சுதந்திர தாகத்தை தூண்டக்கூடிய கட்டுரைகளை எழுதினார். இவருடைய எழுத்துக்களை படித்துவிட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்தில் குதிச்சாங்க. இவரது காலத்திற்கு முன்பு வரை மேடைகளில் ஆங்கிலத்தில் தான் அரசியல் வந்து பேசுவாங்களாம். அதை மாற்றி மேடைகளில் தூய தமிழில் உணர்ச்சி பெற கூட அரசியல் பேச முடியும் அப்படின்னு நிறுவித்தவர் இவர் தான். இவருடைய மேடை தமிழினுடைய சிறப்பை குறிக்கக்கூடிய வகையில் ஒரு புகழ்பெற்ற வாசகமும் கூட உண்டு. திருவிக்க பேசத் தொடங்கினால் தமிழ் தென்றல் வீசத் தொடங்கும், கேட்பவர் நெஞ்சம் குளிரும் அப்படின்னு. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன்னையே அர்ப்பணித்த திருவிக்க அவர்களினுடைய பிறந்த தினமான இன்று அவருடைய வாழ்க்கை பயணத்தோடு பயணித்ததில் நமக்கும் மகிழ்ச்சி தான் இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில்

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித

0: நேரம் 10 மணி. கனிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இரவை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையின் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: கூட்டம் கண்சிமிட்டும் இந்த தருணங்களில் நிலைப்பண்பல் 102.6 அன்பான சகோதரர் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு.
0: இனிய இரவு வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆண்டனி.
0: ஆண்டனி சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: வாழ்த்துறை சார்.
0: நன்றி.
1: திரைப்பட சார் அந்த காலத்துல பட்டி தொட்டில ஒழித்த பாடல் வந்து திருவிழானாலும் இந்த பாடல் கிடையாது. அது கன்னிப்பருவத்த திரைப்படத்துல அந்த நடைய மாசுங்கிற ஒரு கிராமிய பாடல் மாதிரி ஒன்று வரும் சார்.
0: நன்றி. இப்ப நம்ம அந்த திருவிழா மோடலே போயிடலாமா?
1: ஒளிபரப்புங்க.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கே இருந்துன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: சொல்லுங்க
0: சரஸ்வதி மேடம், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேக்கலாம்? நாம
1: எனக்கு வந்து ஒத்தையடி பாதை படத்துல இருந்து
0: பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாமா?
1: நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: தீபா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கோம் சார், நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கி?
1: முடிவெல்லாம் ஆரம்ப படத்துல இருந்து தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் அந்த
0: பாட்டு. இனிமையான பாடல், இரவுக்கு ஏற்ற பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

0: நிஜமாவே ஆசைகள் எல்லாம் கோடி தான் இல்லையா? நமக்கு பிடித்தமான பாடல்களை வானொலியில் கேட்குறதே பெரிய சந்தோஷம்தான். எஸ் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: மல்லிகை பூவை தலையில் சூட முடியும், பிச்சி பூவை தலையில் சூட முடியும், தாழம்பூவை தலையில் சூட முடியும், தேங்காய் பூவை தலையில் சூட முடியுமா சார்?
0: முடியாது. சொல்லுங்க, யாரை கருத்து பேசுறீங்க?
1: சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு நமஸ்காரம் சார்.
0: நமஸ்காரம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
1: சிந்து முந்திரை முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: சாப்பாடுலாம் ஆயிட்டா சார்?
0: அப்பவே ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆயிடுச்சா?
1: ஆயிடுச்சு.
0: ஓகே, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: புடி புடி புடி புடி புடி அடி அடி அடி அடி அடி கோழி முட்டை கோழி அதை புடிச்சாண்டி குழம்பு வைப்போம் வாடி என்ற பாடல் சார்.
0: புதன்கிழமை ஸ்பெஷல் ஆயிது.
1: ஆமா, இன்னைக்கு ஏற்கனவே இது ஹாலிடே இல்ல சார்.
0: ஓ, என்ஜாய் பண்ணுங்க ஹாலிடே. ஓகேவா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேரம் 10:23 கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் 102.6 மெகா ஹெட்ஸில் எத்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் ராணி மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: நன்றி,
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:28 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்துடலாமா? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனியில சொன்னலப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு இளமை காலங்கள் படத்துல இருந்து என்னை பார்த்து மூடாது அந்த பாட்டு கொடுத்து.
0: என்ன பின்னணி இசையோட எல்லாம் பாடுறீங்க?
1: நன்றி
0: சொன்னதான் மேடம். உங்களுக்கு பாடல் வந்து கேட்கலாமா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரிலே இணைந்திருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கு சார். நான் கரிந்தல், கன்னியாகுமரி மாவட்டம் கரிந்தல் பார்வையில் இருந்து பிரான்சிஸ் சார்.
0: பிரான்சிஸ் சார், இசை மலையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க போலயே.
1: என்ன சார்?
0: இசை மலையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க போலயே.
1: படம் சாமுண்டி பாடல், கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, என் நெஞ்சில பால வாசு என்ன சொல்லம்மா, பாராப்பு போட்டு வந்த மானே மானே, மந்தாரை பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே அஞ்சுதமே, என் நெஞ்சுதமே நெஞ்சுதமே. அந்த இனிமையான பாட்டு.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா? நன்றி நன்றி. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினாங்கன்னா முழு பாடலும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப அழகாக பாடினாங்க. வாழ்த்துக்கள் பிரான்சிஸ் சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டுருசிங்க.

0: பேசுங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
1: அனுராதா மேடம், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
0: கட்ட பஞ்சாயத்து படத்துல இருந்து ரெண்டு நாள் வேண்டு வரம் தருபவளே அம்மா அம்மா, அந்த பாடல் சார்.
1: இப்ப நீங்க பாடல் வேண்டி இருக்கீங்க, உங்களுக்கு பாடல் கிடைக்க போகுது. ஓகேவா?
0: சரி சரி,
1: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:40 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?

0: இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இது சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழவந்தாள்புரத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ரவி சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ராஜபாண்டி, பாடல் வந்து அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா, அந்த பாடல் சார்.
0: இந்த பஞ்சாயத்துக்கு பதில் தெரியலையே எனக்கு, பாட்டுல கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? ராசாத்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல்?
1: நீங்கள் கேட்ட படத்துல இருந்து பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா
0: விளையாடுதே. இனிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத்தகிடதும் திருகிடதும்.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து பண்பலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது வணக்கம் சென்னை படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஷால் தட்லானி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கோலமாவு கோகிலா படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் பாடியுள்ள பாடல்.
1: வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிறான் அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணு சொல்கிறான் அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா, என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
2: அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவுறேன். அவ முன்னால நிக்கிறேன், அந்த கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது சிங்கம் படத்திலிருந்து ஷான் பாடியுள்ள பாடல்.
1: I love you, I love you, I love you.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரைகானம். சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது வேலாயுதம் படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன் பாடல.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில். நேரம் நள்ளிரவு 12:32, 10:00.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வல்லவன் படத்திலிருந்து டிஜே பிரேம்ஜி, எம்சி மற்றும் சிம்பு இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் உன் மேலதான் லுசா சுத்துறான். லுசு பெண்ணே லுசு பெண்ணே லுசு பெண்ணே, லுசு பையன் உன் மேலதான் லுசா சுத்துறான்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது அன்பே ஆருயிரே படத்திலிருந்து ஷங்கர் மகாதேவன் மற்றும் ஷாலினி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது அழகிய தமிழ்மகன் படத்திலிருந்து முகமது அஸ்லம் மற்றும் எம்பர் ஃபீனிக்ஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:32, 10 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதலன் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் ஷாகுல் ஹமீத் இணைந்து பாடியுள்ள பாடல்.

இரவு நேர இன்னிசை சாரலாக வலம் வர இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று உல்லாசம் மற்றும் விஐபி ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக கமல்ஹாசன், ஸ்வரலதா, பவதானி மற்றும் குழுவினர் குரல்களில் உல்லாசம்.

நேரம் 2:16. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பாலா, ஹரிணி மற்றும் வெங்கட் பிரபு ஆகியோர் குரல்களில். சேமித்திருக்கிறார் கார்த்திக் ராஜா.

உரித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. இனிமையான கானங்களை தாங்கி ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிணி மற்றும் ஹரிஹரன் ஆகியோர் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:21:45.

நேரம் 2:27:34 நொடி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வர இருக்கின்ற அடுத்த பாடல் இளையராஜா மற்றும் பவதரணி ஆகியோர் பாடியது.

நேரம் 2:31. மென்மையான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்களில் அடுத்த கானம் ஒலிக்கிறது.

நேரம் 2:36. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ் வழங்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரை உல்லாசம் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் வந்து சென்றன. அடுத்ததாக விஐபி டாம்னிக், சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் இதோ.

நேரம் 2:42. மனம் விரும்பும் கானங்களை காற்று அலைகளில் இசைத்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில் கானம் காத்திருக்கிறது.

நேரம் 2:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மனோ, உன்னிகிருஷ்ணன், சித்ரா மற்றும் ரஞ்சனி ஆகியோர் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS சுந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், தத்தலூர் ஆர் குமார் அவர்கள் தவில். முதலில் அருள் புரிவாய் எனத் தொடங்கும் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாடல் ஆதிதாளம், சுத்தானந்த பாரதி பாடல்.

அடுத்ததாக வர்ணப்ரியா ராகத்தில் அமைந்த ஸ்ருங்காரகுமாரா எனத் தொடங்கும் பாடல் ஆதிதாழம் கோடீஸ்வர ஐயர் பாடல்.

பொங்குமங்கலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் எம் கே எஸ் சுந்தர் அவர்களின் நாகேஸ்வரி இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தத்தலூர் ஆர் குமார் அவர்கள் தவில். அடுத்ததாக ஹிந்தோளம் ராகத்தில் அமைந்த ராமனுக்கு எனத் தொடங்கும் பாடல் ஆதி தாளம் அருணாச்சல கவிராயர் இயற்றியது.

நிறைவாக கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த வரலட்சுமி எனத் தொடங்கும் பாடல் ரூபகத்தாழம், மைசூர் வாசுதேவாச்சாரியர் கிருதி.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் எம்கே எஸ் சுந்தர் அவர்களின் நாகஸ்வரி இசை கேட்டோம். தத்தலூர் ஆர் குமார் அவர்கள் தவில். ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி நாம் கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில் சரஸ்வதி சபதம்.

0: நேரம் 5:14 ஒழித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே வி சுந்தராம்பாள் குரலில் காரைக்கால் அம்மையார்.
1: ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருள்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முப்பெரும் தேவிய திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:22.

நேரம் 5:27 உரைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக காத்திருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன் மற்றும் சோபனா ஆகியோர் மகாநதி திரைப்படத்திற்காக.